சிஎன் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து இணையர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ மியூசிக் கனெக்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு அருமையான ஷோ, ஸ்பெஷல் ஷோ, எமர்ஜிங் ஸ்டார்ஸ். உங்களோட மூணு அருமையான பாடகர்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றது வழங்குறதுக்காக உங்களுடைய ஹரிஷ் நான் உங்களோட இன்னைக்கு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் இந்த ஷோவை உங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இவ்வளோ ஒரு ஆக்சுவலி கோ பேக் இன் அ மொமெண்ட் அண்ட் சே ஜூன் 16 தேதி 2020. ஸோ கரெக்டாக அடுத்த வாரத்தோட 6 வருஷம் ஆக போகுது. 6 வருடங்களாக இந்த மியூசிக் கனெக்ட் ஷோவை அருமையாக வழங்கி எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் ஆயிருக்காங்க, அதுக்கு உண்டான பெரிய சப்போர்ட் உங்கள் கிட்டேருந்து வந்திருக்கு. அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிக் தேங்க்யூ டு டிவிஐ அஸ் வெல், ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த ஷோ நடந்திருக்காரு. ஸோ டிஏசிஎம்ஆர் அவங்களுக்கு மியூசிஷியன் சார்பாகவும் சிங்கர் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதோட முக்கியமாக நீங்கள் கால் பண்ணி இவங்க எல்லாம் வாழ்த்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஆஸ் யூஷுவல் 416-292-4059. ஐ ரிப்பீட், 416-292-4059. இந்த ஷோ டிவிஐ தொலைக்காட்சியில் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி சிஎம்ஆர் ரேடியோ வெளியும் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக்லயும் லைவா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எதுல வேணா எங்களோட இணையலாம், பேசலாம். இந்த மூணு அருமையான சிங்கர்ஸை நம்ம அவங்க பாடுறது கேட்கலாம், அவங்களோட பேசலாம். முதல்ல நான் உங்க ஷோக்குள்ள போயிடும். How are you guys?
1: We're doing good.
0: Doing good? Doing good. Awesome. உங்க பேரு?
1: சாய் லக்ஷ்மி.
0: உங்க பேர்? சாம்பவி. உங்க பேர்?
1: மௌரியா.
0: ஆசம். சோ மூணு அருமையான சிங்கர்ஸ் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ எப்படி எக்ஸைட்டடா இருக்கீங்களா?
1: Very excited.
0: Very excited? Nice. Very good. So, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்காக பாட போறாங்க. What kind of genre? இன்னைக்கு என்னென்ன genreல பாட போறீங்க?
1: மெலடி.
0: ஓகே, நிறைய மெலடி பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த ஷோட இன்னொரு சிறப்பு அம்சமும் சொல்றேன். The Happy Nomads வழங்கும் Soul and Fire அப்படிங்கிற ஷோ, நம்ம ஆண்ட்ரியா மற்றும் சின்மை அவர்கள் இணைந்து வழங்கும் ஒரு அருமையான கான்சர்ட் July 4 கனடா சென்டர் விட்பியில் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஷோவில் கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா காத்துட்ருக்கு. 3 லக்கி மெம்பர்ஸுக்கு நம்ம சில்வர் ஸ்பான்சர் ஷோ, அது சில்வர் ஸ்பான்சர் டிக்கெட் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ அந்த 3 லக்கி காலர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அந்த 3 லக்கி பிக் பண்றவங்க நம்ம 3 சிங்கர்ஸ் தான். சோ எண்ட் ஆஃப் தி ஷோல யார் யார் கால் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான லக்கி டிரா இருக்கு. சோ நீங்க சில்வர் டிக்கெட் வின் பண்றதுக்கு ரெடியா இருங்க. சோ டெஃபினட்டா கால் பண்ணுங்க 416-292-4059. ஓகே, முதல் பாடலுக்கு போலாம். முதல் பாடல் வழங்குவதற்காக சாய் லட்சுமி மற்றும் மௌரியா அவர்கள் இரண்டு பேரும் உங்களுக்காக வழங்குறோம். என்ன பாடல் பாட போறீங்க?
1: உன் பேரை சொல்லும் போதே.
0: ஓ நைஸ், அருமையான ஒரு பாடல். அங்காடி தெரு படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். ஹோப் யூ ஆல் என்ஜாய். சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். தேங்க்யூ.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க டிவியை வால்யூம் கம்மி பண்ணிட்டு எங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்? வணக்கம், உங்க பேச
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கோம். உங்க பேர்? ஓகே, அவங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேர அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கமலினி கதைக்கிறேன்.
0: கமலி, எப்படி இருக்கீங்க?
2: சோமா இருக்கிறேன்.
0: சூப்பர். ஓகே, எப்படி பாத்துட்டு இருக்கீங்களா? பாடுறது
2: பாத்துக்கணுங்க. நம்மியா நல்லா இருக்கு. நிகழ்ச்சிகள் நடத்துற மூன்று பேரும் அழகா பாடுகிறார்கள். கடைசியா பாடின பாட்டு நல்லா இருக்கு.
0: சூப்பர். அதான் எல்லாம் கஷ்டமான பாடல்கள் ரொம்ப இன்னும் ஸ்பஷ்டமா பாடுறாங்க, அதுவே ஒரு பாராட்டுகள். என்ன
3: நீங்க
2: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கீங்களா பாடல்கள் எல்லாம்?
2: கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருமே நல்லா பாடுறாங்க.
4: Thank you.
2: நான் மௌரியாண்ட வோக்கல் டீச்சர்.
0: ஓ, வெரி நைஸ். ஓகே, உங்க டீச்சர்.
2: யா,
0: சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
2: இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையாம் இருக்கு. சோ விஷ் பண்றதுக்காக தான் கால் பண்ணினேன். மற்ற கிட்ஸ்மே நல்லா பாடுறாங்க. எல்லாருமே நல்லா பாடுறாங்க. நல்ல செலக்ஷன்ஸ்.
0: நன்றி, நன்றி. உங்களை பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா இவங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன்ல இருந்து பாட்டு செலெக்ஷன்ல இருந்து சொல்லி கொடுத்து பாடுறது ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் நல்லா தெரியுது. சோ ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி.
0: அடுத்த ஏறப்பில் வணக்கம்.
5: வணக்கம், அருணா கதைக்கிறேன்.
0: அருணா, எப்படி இருக்கீங்க?
5: நாங்கள் நலமாக இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த மூன்று பிள்ளைகளும் மிகவும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: நன்றி.
5: வராத பாடல் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது, அதைக்கு பிரத்யேக நன்றி.
0: நன்றி.
5: அதோட ஹரிஷ், நீங்க தொகுத்து வழங்குற உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி, நன்றிமா. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இணைந்ததுக்கு
5: நன்றி. நன்றி,
0: நன்றி. அடுத்த நேர் அழைப்பில் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர்?
6: என்னுடைய பேர் வதனி.
0: வதனி, எப்படி இருக்கீங்கம்மா?
6: சோமா இருக்கோம்.
0: சொல்லுங்க, எப்படி பாடுறாங்க மூணு பேரும்?
6: மூன்று பேரும் புது முகங்களாயும் இருக்கு. நல்ல பாட்டுகள் பாடுறாங்க. வந்து எனக்கு அந்த புத்தம்புது காலை பந்த பாட்டு எனக்கு நல்ல பிடிச்ச பாட்டு.
0: நன்றி, நன்றி, நன்றிமா. நீங்க அந்த பாண்டியா ஷோக்கும் சிம்மை ஷோக்கும் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நீங்க வின் பண்றீங்களான்னு பாப்போம். ஈஸியாக இருக்கும். இதுவரைக்கும் கால் பண்ணவும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த கால் இந்த ஷோனோட நிறைவில் யார் அந்த லக்கி காலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவங்க மூணு பேரும் அந்த மூன்று நேர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. ஓகே, அடுத்த பாடல் பாடுவதற்காக சாம்பவி அவர்களை அழைக்கிறோம். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக சாம்பவி மற்றும் ஸ்ரீலக்ஷ்மி இரண்டு பேரும் பாட காத்துட்டு இருக்காங்க. Hope you all enjoy.

0: அருமையான ஒரு பாடல், அகைன் தளபதியோட பாடல். யாரும் மூணு பேருமே தளபதி ஃபேன்ஸ் நினைக்கிறேன், மாத்தி மாத்தி சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த சாங்ல எஸ்பெஷலி உங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, ரெண்டு பேர் ரசிச்சு பாடுனீங்க. ஸோ அகைன் வெரி வெரி இன்னொரு டஃப் சாங் டு சிங், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாடல் எடுத்ததுக்கு.
1: உண்மையிலே முதலில் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் சிஎம்ஆருக்கும் டிவிக்கும் கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்தது பாடல் பாடுவதை கூட பாடுவதற்கு முதல் அவர்கள் அந்த எந்த மகளையும் என்ன பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் முதல் கவனித்தோம். உண்மையிலேயே சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு பாடல்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள். அதற்கு அந்த பாடல் தெரிவிக்கும் அந்த பாடல் பாடுகின்ற மூவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து பாடுங்கள். ஏன்னா நாங்கள் கலைத்தால் உங்களோட பாடல்கள் பாடுவது குறைந்துவிடும். வாழ்த்துக்கள் உங்களை அனைவருக்கும்.
0: நன்றி, நன்றி, இணைந்ததுக்கு நன்றி. ஆனா நிஜமாவே உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நன்றி அழைத்ததுக்கு.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. ஓகே, நம்ம நிறைய பாடல் வரத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஷோவோட எண்டில் அந்த மூன்று லக்கி வின்னர்ஸ் ஹாப்பி நோமேட்ஸ் வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் நிகழ்ச்சிக்கான மூன்று செல்வர் டிக்கெட்ஸ் இவங்க மூணு பேரும் லக்கி ட்ராவில் எடுக்க போகிறாங்க. யாரை யார் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆமா, இந்த ஒரே ஒரு பாட்டு வீட் பண்ணீங்கன்னா வின்னர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பாடல் மயிலிறகே மயிலிறகே அப்படி. ஓகே, அதுக்குள்ள இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இடைப்படி இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பேச மாட்டேன் நட பிடிக்கிறாங்க. வணக்கம், அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேன்.
0: எப்படி என்ன இருக்கீங்க?
2: நாங்கள் நலம், நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: சூப்பராக இருக்கிறோம். எப்படி பாடுறாங்க, நிகழ்ச்சி பாக்குறீங்களா?
2: ஆமாம், பார்த்து கொண்டே இருக்கின்றேன். கனடாவில் இசையோடு வளரும் மூன்று இளம் இசைக்கலைஞர்களின் இன்றைய சிறப்பான இந்த இசை சங்கமம் நிகழ்வு எங்கள் மனங்களையும் பூரிக்க வைக்கின்றது. உலகமே இன்று இசை மயமாகியுள்ள இந்த நேரம் நீங்கள் தரும் இசை இன்பத்தை அனுபவிக்காதவர்கள் யாரும் இன்று உலகில் இருக்க மாட்டார்கள். இவ்வாறு எல்லோரையும் மகிழ்வாக இசையை வைப்பதால் என்னவோ இச்சிறப்பான கீதங்களை இசை என அழைக்கின்றார்கள் போலும். மூவரும் தங்களுக்கான தனித்துவமான குடல் இசையால் இந்நிகழ்வை மிகவும் அழகாக அலங்கரித்து எம்மை போன்ற இசை ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டுள்ளீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் அனைவரின் வாழ்விலும் இசை ஒளியாக ஒளியாக வீசட்டும் என்று வாழ்த்துவதோடு தொடர்ந்து இசைவான உச்சம் பெற மென்மேலும் உழைக்கவும் வளரவும் இறைவனை வேண்டி இந்நிகழ்வை இனிதே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கனடாவின் சிறப்பு பாடகராக வலம் பெறும் ஹரிசுக்கும் நன்றி கூறி ஒவ்வொரு செவ்வாய் சோறும் இந்நிகழ்வை எமது பாரம்பரிய இசை மரபுகளை கட்டி காத்து முதியோர் சிறியோரனை இந்நிகழ்வோடு இணைத்து அனைத்து தலைமுறைகளுக்கு எமது கலாச்சாரங்களை இனிய இசைகளையும் சிறப்பாக எடுத்துச் செல்லும் டிவிஐ சிஎம்ஆர் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப கவிநயமா பேசிட்டீங்க எல்லாருக்கும். எங்க எல்லா சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி அண்ணா, இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மோகனசிங்கம், வேன்கூவர்ல இருந்து பேசுறேன்.
0: வேன்கூவர்ல மோகனசிங்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: கண்டிப்பாக
0: வருவாங்க,
3: கவலையப்படாதீங்க. Older granddaughter is only 7 years old.
0: Oh, so கண்டிப்பாக நல்ல பாடகரா, நல்ல யூனோ ஆர்டிஸ்டோட வருவாங்க, டெஃபினட்டா, கவலையே படாதீங்க.
3: I saw some amma was greeting on the messages la, it's lovely, so I like that, so keep it up, congratulations all three of you.
4: Thank you.
0: நன்றி, நன்றி. வேன்கூரில் இருந்து அழைத்ததுக்காக நன்றி. நிறைய Facebookல மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, அதுவும் அவங்களுக்குமே நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: என் பேர் ஜனனி.
0: ஜனனி, உங்களுடைய புத்துணர்ச்சிக்காகவே பேசலாம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: என் பிள்ளையோட நாங்க இருந்து கேட்டு இருக்கிறோம். இவை மூணு பேரும் நல்ல படிவா, அமேசிங், காமிங்கா இருக்கு கேட்க, வேற வாய்ஸ் Well done, Shandavi.
4: Thank you.
5: We all love you.
0: Romba romba nandri inaindhadhukku Jani. Romba romba nandri. Okay. அடுத்த நேர் அழைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் மீண்டும் மோவின்.
0: சொல்லுங்க மாரிஸ், எப்படி இருக்கீங்க?
6: மிகவும் அருமையா பாடிக்கொண்டிருக்கிறாங்க. மிகவும் கஷ்டமான பாடலை நம்ம எடுத்துக்கொண்டு வந்து பாடிக்கொண்டு எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தங்கைகளுக்கு மிகவும் நன்றி, பாராட்டுகளும் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி. ஓகே, நிறைய காலர்ஸ் எடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த காம்படிஷனில் இருக்கணும்னு வராங்க. ஸோ பாவம் யார் அந்த லக்கி காலர்ஸ்ன்னு இந்த பாடலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இறுதி பாடல் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாடலோடைய முடிவில் அந்த மூன்று லக்கி வினர்ஸ் யாருன்னு சொல்லுவோம். மயிலிறகே மயிலிறகே அப்படிங்கிற பாடல் பாடுறதுக்காக மௌரியா அவர்களை அழைக்கிறோம். அந்த இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான பாடல். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வந்த பாடல். பாபம் ரெண்டு பேரும் எப்படி பாடுறாங்க? அண்ட் வில் சி ஹூ ஆர் தி வினர்ஸ்.

0: என்ன ஒரு அருமையான பாடல், அது ஒரு நிறைவு பாடலாக அமைந்தது, சரியான ஒரு முடிவாக இருக்கும். ஸோ நன்றி இந்த ரெண்டு இந்த பாடல் பாடினதுக்காக உங்கள் ரெண்டு பேருக்கும். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி எமர்ஜிங் ஸ்டார்ஸ், அந்த மூணு அருமையான பாடகிகளோடு எவ்வளோ பாடல்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த்ரீ ஆஃப் யூ. டெஃபினட்டாக நிறைய காலர்ஸ் கால் பண்ணி இவங்களை என்கரேஜ் பண்ணி இவங்க எல்லாம் பாடினதை ரசித்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய என்ன என்கரேஜ்மெண்ட் தான் இவங்களுக்கு இன்னும் நிறைய தூண்டுதலை கொடுக்கும். ஸோ ஓகே, அடுத்து நம்ம இந்த ஷோவோட ஃபைனல் மூமெண்ட், நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா காலர்ஸ் யார் லக்கி காலர்ஸ் அப்படின்னு யாருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மூணு லக்கி காலர்ஸ் ஹாப்பி நோமேட்ஸ் வழங்கும் சோலன் ஃபயர் சின்மை அண்ட் ஆண்ட்ரியாவோட இசை நிகழ்ச்சிக்கு ஒரு செல்வ டிக்கெட் பெற போறாங்க. அந்த மூன்று லக்கி காலர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மௌரியா கிட்ட எடுப்போம். கரெக்டாக பார்க்காம எடுங்க.
1: Quinson
0: அவர்கள் தான் முதல் வெற்றியாளர், முதல் தேர்வு செய்திருக்கார். பாப்போம் அடுத்த ரெண்டு பேர். Quinson, again congratulations, you win a ticket to this show. Okay, அடுத்து நம்ம சாய் லட்சுமி எடுக்கிறாங்க, பார்க்கலாம் என்ன யார்
1: எடுக்கிறாங்கன்னு.
0: விகாஷினி, விகாஷினி அவர்கள் உங்களுக்கு அடுத்த டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் லக்கி வின்னர் ஆஃப் தி ஷோ விகாஷினி, உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, த தேர்ட் அண்ட் ஃபைனல் லக்கி வின்னர் யாருன்னு பாபு, நல்லா குலுக்கி பாபு பாபு. ஓகே, தேர்ட் லக்கி வின்னர்
1: செல்வகுமார்.
0: செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு இந்த தேர்ட் லக்கி டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ நன்றி அகைன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, பட் ஐ ரிபீட் த வின்னர்ஸ், Quinson, விகாசினி மற்றும் செல்வகுமார், மூன்று பேர்கள் இந்த லக்கி ட்ராலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இதே நம்பருக்கு 416-292-4059 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, எப்படி டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த லக்கி வினர்ஸ் அண்ட் நிறைய காலர்ஸ் இணைந்திருந்தீங்க, இவங்களுக்காகவும் சரி அந்த ஷோக்காகவும் சரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இணைந்ததுக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை என்னை தொகுத்து வழங்குறது சிஎம்ஆர் டிவி அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் ஐ செட், நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி 6 வருடங்கள் கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வாரத்தோடு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஷோ டு மீ. ஸோ இது வந்து ஐ ஹாவ் த யூனிக் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் தி ஷோ. முதல் முதல் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு தான் கிடச்சிது. ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். இந்த நிகழ்ச்சி இன்னும் நிறைய சிங்கர்ஸை, நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரணும், நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய எல்லாத்தோடைய ஆசையும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அருமையான சிங்கர்ஸ் மற்றும் என்ன. ஓகே சிங்கர்ஸ், எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்?
1: இட் வாஸ் a fun experience.
0: ஃபன்னா இருந்ததுன்னு ஆனா பா ஷோ போது யாரும் பேச மாட்டேங்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்தது.
0: யாருக்காவது தேங்க் பண்ணணுமா?
1: CMR TVI தேங்க் பண்ண விரும்பேன்.
2: CMR TVI, thanks for your experience. My experience was very good. You want to thank someone? I would like to thank CMR TVI for giving us this opportunity to showcase our talent. I would also like to thank Kavanali teacher from Kavan Kalalia, Carnatic Music School, for her training. Thank you. Asamavi, I would like to thank CMR and TVI and Kritika teacher for teaching me how to sing these songs. Awesome.
0: ஓகே, டிவிஐ சார்பாக நாங்கள் எமர்ஜிங் ஸ்டார்ஸுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ அண்ட் அவார்டு கொடுக்குறோம். சாய் லக்ஷ்மி சத்யநாதன் அவர்கள் இந்த மொமெண்டோ அவங்களுக்காக, மௌரியா ஸ்டான்சலர்ஸ் அவங்களுக்காக இந்த மொமெண்டோ, அண்ட் சாம்பவி குணாலன் அவர்களுக்காக இந்த ஒரு அருமையான மொமெண்டோ. இது டிவிஐ சிஎம்ஆர் சார்பாக நான் இதை வழங்குறேன். ஆனால் அவங்களோட ஒரு சின்ன மொமெண்டோ. இதே மாதிரி நிறைய சிங்கர்ஸ் இவங்கள மாதிரி நிறைய எமர்ஜிங் ஸ்டார்ஸ் வரணும் இந்த ஷோக்கு. இதே மாதிரி நிகழ்ச்சியை நிறைய நீங்கள் பார்த்து வாழ்த்தணுங்கிறது தான் எங்கள் எல்லாத்தோட ஆசையும். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை. வின்னர்ஸ், நீங்கள் இந்த ஷோ முடிவில் நீங்கள் டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஹரிஷ் மற்றும் அருமையான சிங்கர்ஸ். தேங்க்யூ சோ மச். குட் நைட்.

0: அனைக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இந்த உடைபெற நேரமாகி விட்டது. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.
1: நீ உத்தார் உடாதே மாவுனா.
2: Hey, what language is this? What are you talking about, man?

0: 보다.
1: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன் நீங்களே
1: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
2: காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222-416-700-2222-j.ca. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
7: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
8: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா
0: July 4, Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
1: Dream Home.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
2: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ,
1: 1399 3939 பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 6477136049.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222. 416-700-2222.
1: J.CA.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து டிட்டாச் ஹோம்

0: 1,99,000 இருந்து டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து பினிஷ் பேஸ்மென்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மென்ட் விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சோ சல்ல சொப்புல்ல கப்புல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. Indigenam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு தலைப்பு காத்திருக்கிறது. அதே மாதிரி உங்களோட விருப்ப பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-2222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம்.
1: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று மெல்லிசை பாடகர் சங்கீதன் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்புச்சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்தே அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளிக்குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய சங்கிலிய மன்னனின் மந்திரி மனையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமென வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்றே காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய நாட்டு பயணியர் விமான போக்குவரத்து துறையை குறிவைத்து நடத்தப்படும் ஐபிஎஸ் ஸ்பியூயிங் எனப்படும் இருப்பிடம் காட்டும் தொழில்நுட்பத்தின் மீது நடத்தப்படும் போலீஸ் சிக்னல் தாக்குதல்கள் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படுவது மத்திய புலனாய்வு மற்றும் சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. அனைத்திந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் இன்று காலை சென்னையின் நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். அரசமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு June 13 to 19 வரை பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பயணத்தில் G7 மகாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்டியா ஃப்ரீலான் அன்ரிலையபிள் பாய்ஃப்ரெண்ட் என்ற தனது அரசியல் நினைவு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடிய அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வட அமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை விபத்துக்குள்ளாகிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தார். தென்ஆப்பிரிக்க ஜோஹன்னஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 காயமடைந்ததாகவும் தென்ஆப்பிரிக்க காவல்துறையினர் இன்று புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவில் நீண்டகாலம் பிரதமராக பதவி வைத்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவின் மூத்த செனட்டர் ஜோன் கானி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்தே இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை நடத்தியது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்காக $70 பில்லியன் மசோதாவுக்கு அமெரிக்க காங்கிரஸ் ஒப்புதல் அளித்துள்ளது.

இந்த பாட்டை கேட்க கேட்க அப்படியே தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இயக்குனர் இமயம் வந்து இப்போ நம்ம கூட இல்லை. தன்னுடைய 84 வயதில் வந்து அவர் வந்து காலமாயிட்டார். நேற்று இந்தியாவில் வந்து இவருடைய இரங்கல் நடந்திருக்கு. 16 வயதிலே அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி தமிழ் சினிமாவிலேயே வந்து இருக்கிறதே டாப் டைரக்டர்ஸ் இன்றைக்கு வரைக்கும் வந்து போற்றப்படுற இயக்குனர் இமயம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கின ஒரு டைரக்டர் தான் வந்து திரு பாரதிராஜா அவர்கள். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. அவரை வந்து இன்றைக்கி அவருக்கான ட்ரிபியூட் தான் வந்து கொடுக்கணுன்ற ஆசையோடு வந்திருக்கேன். சினிமா செய்தி செக்ஷனில் வந்து என்றும் கலக்கில் வந்து ஃபுல்லாக வந்து பாரதிராஜா சாரோடைய ட்ரிபியூட் தான் வந்து கண்டினியூஸாக போகும். இருந்தாலும் ஒரு அவருடைய பாட்டை போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதனால தான் இதை கொண்டு வந்தேன். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என்ன டே அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. ஏற்கனவே இந்த மாதிரி சிமிலர் தலைப்பு நம்ம கொண்டு வந்திருக்கோம், பட் ஆனால் இது வந்து இப்போ நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனாலும் வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்டு பால் பாயிண்ட் பென் டே அப்படின்னே வந்து ஒரு நாள் கொண்டாடுறாங்க. பென் அப்படின்றது அந்த பேனான்னு சொல்லுவாங்களே, அது வந்து பயங்கர பர்சனலான ஒரு விஷயம். எப்படி ஒரு காலத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து 2-3 விஷயந்தான் வந்து பர்சனலாக இந்நேரமும் கட்டி காத்து வச்சுருக்கிற ஒரு விஷயம். ஒன்று அவங்களுடைய வாட்ச். எல்லாருக்குமே வந்து ஒரு பீரியடில் வந்து ஒரு வாட்ச் வச்சுருப்பாங்க, ஒரே வாட்ச் தான். ஒரு வாட்சை வந்து ரிப்பேர் பண்ணி 20 வருஷத்துக்கு கட்டின வாட்செல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து முதல்ல சீகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வச்சுருந்தார். அது ஆட்டை அதுவே வந்து கீ கொடுத்துக்கும். அது ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச், அது ரொம்ப வருஷம் வச்சுருந்தார். அப்புறம் சிட்டிசன் ஒரு வாட்ச் வாங்கினார், அது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருந்தது. அந்த வாட்ச் வந்து அவ்வளோ டியூரபிள், அவ்வளோ நல்ல வாட்ச். இப்போ ஒரு வாட்சே கட்டுறதில்லை. இப்போ நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். இது என்னப்பா, இதை இப்போ தனியாக கலட்டி அதை சார்ஜை போட்டு அது சார்ஜ் நிற்கிதான்னு பார்த்து இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அது சும்மா எடுத்து கட்டினோமா கையில் டைம் காட்டணும், கழட்டி தூக்கி போட்டோமா அவ்வளோ அது பாட்டு ஓடிட்டுருக்கணும். இது என்ன இவ்வளோ வேலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு வந்து விருப்பம் இல்லை. ஸ்மார்ட் வாட்சில் வந்து சரி நான் எத்தனை ஸ்டெப் நடக்கிறேன், ஏன் பிபி ப்ரெஷர் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் பிபி ப்ரெஷர் ஏறத்தானே செய்யும், அதெல்லாம் தேவையில்லை. கேலண்டரில் இருக்கிற இன்றைக்கி பொழுது விடிஞ்சால் என்ன நாள்னு நமக்கு தெரியும் போது இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத அசிஸ்டன்ட்லாம் வந்து அவர் குறைக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆசாசி அவரோட பர்த்டேக்கு பயங்கர நல்ல பிராண்டட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சிவாக ஒன்று வாங்கி கொடுத்தா அதை மதிக்கவே இல்லை அவர். இன்னமும் அந்த நார்மல் ரெகுலர் ஒரு வாட்ச் கட்டினா அது பாட்டுக்கு ஓடணும், டைம் காட்டணும், அதுலேயே டேட் அண்டு டே அண்ட் டேட் இருக்குதுல்ல சைடில், அது போ பார்த்தா தெரிய போகுது அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டார். அந்த வாட்ச் மாதிரியே வந்து எல்லோரும் வந்து ரொம்ப வருஷம் அந்த 50s, 60s, 70s, 80s, 90s எல்லாருமே வந்து தன்னுடைய அந்த எழுதுகோல் பேனா இருக்கு இல்லையா, அதை மிகப்பெரிய பர்சனல் பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து இங்க் பென் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பால் பாயிண்ட் வந்தோடனே இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பால் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெல் பென் இருக்கும், அதுலேயே வந்து சில பேருக்கு வந்து இந்த ப்ளூ கலர் மட்டும்தான் பிடிக்கும், சில பேர் பிளாக் கலர், சில பேர் வந்து இந்த க்ரீன் இங்கில் சைன் பண்ணுன்றதை வந்து வாழ்க்கையை லட்சியமாக எடுத்து வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. பர்சனலாக நீங்கள் வச்சுருக்கிற பெண்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கிறதும், என்ன நிறம் வந்து உங்களுக்கு அந்த பெண்ணில் பிடிக்கும், ரொம்ப வருஷமாக நீங்கள் வச்சுருந்த பால் பாயிண்ட் பென் ஞாபகம் இருக்கா, இந்த பார்க்கர் ஹீரோ பென்னு, ரெய்னால்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனி பென் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். எனக்கு வந்து ஒரு பயங்கர கிரேஸ் ரெண்டுலேயுமே, வாட்சும் சரி பெண்ணும் சரி, சரியான பைத்தியம். வாட்ச் மட்டுமே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்சுக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி நல்ல பிராண்டடாக எனக்கு கிஃப்ட் பண்ண பெண் வந்து என்னுடைய பாஸு, அதுக்கப்புறம் முதல் கம்பெனியில் சேர்ந்தப்போ கிஃப்ட் பண்ண பயங்கர எக்ஸ்பென்சிவ் பெண், அந்த இதெல்லாம் வந்து இன்னமும் கையில் வச்சுருக்கேன். இந்தியன் ரூபாயில் 22,000 ரூபா மதிப்புள்ள பெண்ணெல்லாம் வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. அந்த பெண்ணெல்லாம் வந்து பத்திரமாக வச்சு அதில் வந்து அப்பப்போ எழுதி கையெழுத்து போடுறது. அப்புறம் இந்த நம்மளுடைய சிக்னேச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எங்கே பார்த்தாலும் நம்மளோட கையெழுத்தை போட்டு ஒரு டைமில் சின்னதாக இருக்கும், இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும் உனக்குன்னு ஒரு கையெழுத்து வேணும்னே அதை ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஸ்டைல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி ஒரு கையெழுத்தை முடிவு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நீங்கள்
நீங்கள் வந்து பேங்க்கில் இல்லை எங்கே எந்த இடத்துல கையெழுத்து போட்டாலும் அந்த அந்த சைனை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு கையெழுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த கையெழுத்தை முதல் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு பெண்ணில் இருக்கும். என்னதான் கையெழுத்து வந்து நம்ம இதுதான் என்னோடய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணாலும் சரியான ஒரு பெண்ணில் அதை அந்த கையெழுத்தை போடும்போது நமக்கே பயங்கர பெருமையாக இருக்கும். சே என் கையெழுத்து எப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ நல்ல பேனா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நெருங்கிய விஷயமாக வந்து ஒரு பேனாவை பயன்படுத்திருப்பீங்களா, அந்த பேனாவை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. சிம்பிள் தலைப்பு தான் அந்த பேனா. எந்த பென் நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணது, என்ன அதிகமாக எழுதுவீங்க? சில பேர் வந்து லெட்டர் எழுதுவாங்க, எழுதுறது சில பேர் கதை எழுதுவாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்த கணக்கு வழக்கு எழுதுவாங்க, இல்லை ஸ்கூலில் இருக்கிறப்ப நீங்கள் ஹோம் ஒர்க்கு ரெக்கார்ட் நோட்டு அதெல்லாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் பேனாவை எழுதுற என்ன எழுதுறதுக்கு பயன்படுத்துறீங்க? இப்போ எழுதுறது இல்லாமல் போச்சு, யாருக்கும் லெட்டர் எழுதுறதில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, எல்லாம் வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. நோட்ஸும் டிஜிட்டலில் தான் எடுக்கிறீங்க நீங்கள் கடைசியாக.

0: அதில் அப்படியே ஒரு என்னுடைய ஃபேமிலி லெகசியாக அதை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு இதான்டா பேனா, இதில் தான் எழுதுவாங்க, ஒரு காலத்தில் இப்படி தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் பேசக்கூடிய அளவுக்கு சில பென் கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு பென் லவராக, பெண்ணுனா பென் லவர், நம்ம அந்த பெண்ணை சொல்லலை, எழுதுகிற பெண்ணை சொல்கிறேன். ஸோ அந்த பென் லவர்ஸ் அந்த பேனாவை பற்றி பேசுங்க. இப்பயும் நீங்கள் சட்டையில் சட்டப்பாக்கையில் எப்பயுமே ஒரு பேனாவை குத்திக்கிட்டு போகிற ஆளா அப்படின்னா அதையும் பற்றியும் சொல்லலாம். இப்போ யாருமே பென் யூஸ் பண்ணுறல, ஆனாலும் வந்து எங்கள் அப்பா வந்து இப்போ லாஸ்ட் இயர் வரைக்குமே கூட எங்கேயாவது பயங்கரமாக ரெடியாகி கிளம்புறோம் அப்படின்னா பேனாவை வந்து ஒரு சட்டப்பேட்டில் ஒரு பெண்ணை குத்திக்குவார். அப்பா நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க, பெண்ணெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு வர ஆரம்பிச்சார். பட் இட்ஸ் அ க்யூட் மொமெண்ட் ரைட். அதெல்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு பெரிய படித்தவன் நானே இல்லை டிக்னிஃபைடாக இருக்கும். எங்கேயாவது போனோடனே நம்மளை நாலு பேர் மதிக்கணும், பெரிய மனுஷனாக ஃபீல் பண்ணும் அப்படின்னா அந்த பாக்கெட்டில் ஒரு பெண் இருந்தால் ஓ படித்தவர் போல் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் பேங்க்குக்கு மட்டும் நீங்கள் பெண்ணை எடுத்துகிட்டே போயிடக்கூடாது. ஒன்ஸ் பேங்க்கில் வந்து போனீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பேனா அப்படியே ரவுண்ட்ஸ் வரும், உங்கள் கையில் வந்து சேரத்துக்குள்ளார மதியமாயிரும். அதனால் எப்போ சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், பேங்க்குக்கு போனால் பேனாவை யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டேன், நீங்கள் என்ன வேணால் என்னை பற்றி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வந்து கண்ணு முன்னாடி எழுதிட்டு அதை பாக்கெட்டில் போட்டு வர ஆள் எங்கள் நைனாவும் ஒருத்தர். நீங்கள் அந்த மாதிரி பெண்ணை வந்து ரொம்ப பர்சனலாக உங்களுடைய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஆளாகவும் வச்சு, சில பேர் ஷேரே பண்ண மாட்டாங்க தன்னுடைய எழுதுகோலை, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்கள் 416-644-6222. இப்போது இணைப்பில் இருக்கிற நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம். எழுதுகோல் அதை பத்தி பேசுவோம். நீங்க எழுதி இருக்கீங்க லவ் லெட்டர், பல லவ் லெட்டர்
1: ஒன்று பக்கத்துல இப்ப ரிட்டையர் பண்ணிக்கிட்டோம், பேப்பரும் பெண்ணும் என பக்கத்துல இருக்கும், அப்ப ஓர்டரிங்கோ என்னத்துக்கோ தேவை தானே. வேலையில நான் செப்பனப்படியே வேலையில ஓட பண்ணணும் தானே, அதுகளுக்கு இருக்கும் என்ன இல்லையோ இன்வெட்டோரி அதுகளுக்காக எப்பவும் இருக்கும். அதே நேரம் இப்ப உங்களோட காய்ச்சல் கேக்கலயே ஒரு நோட்புக்கும் பால் பாயிண்ட் பெண்ணும் கையில இருக்குது.
0: எப்பயுமே நீங்க அந்த போன் பேசுறப்ப அந்த சும்மா ஏதாவது கிறுக்கிற பழக்கம் இருக்கு உங்களுக்கு?
1: அது அது சண்டிகள் இப்ப சிலாக்கள் நல்ல பாட்டு கேப்பினா
0: பாட்டு
1: தெரியாது, படம் தெரியாம இருக்கும்
0: என்ன
1: நல்ல பாட்டுகள் கேப்பினும் அதுகளை எழுதுறது நாங்க கேட்கலாம் தானே, அது அப்படி நோட்புக் இருக்கும். மற்ற பிள்ளைகள் அடிக்கா இது என்ன மத்தியில் ஏண்டால் வயதுக்கு மறதி வந்துடும்,
0: அதனால நோட் பண்ணி வைக்கிறீங்க. கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி
1: போன் நம்பர் மறக்காது, பிச்சாக்கள் மறக்கும்
0: அது தெரியும் கரெக்ட். சிலதெல்லாம் வந்து மறக்கவே மறக்காது, கேர்ள்ஸ் உடைய போன் நம்பரும் பேரும் மறக்காது.
1: அடுத்த பாரதி ராஜா அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை
0: புரிஞ்சிருச்சு
1: இவருக்கு
0: அப்புறம் இன்னொரு பொண்ணு குட்டி
1: பொண்ணு என்ன செல்வகுமாருக்கு ஒரு டிக்கெட் தானே கிடைச்சு.
0: ஆமா செல்வகுமாரையும் வந்து டிக்கெட்டை வாங்க வச்சுட்டு குயின்சனுடைய இன்னொரு டிக்கெட்டை வந்து செல்வகுமாரோட மனைவிக்கு கொடுத்தா

0: அப்படி இவங்க எல்லாரும் கார்ல வந்து ஜல்லுன்னு போயிட்டு வரலாம்.
1: $100 செல்வகுமார் டவர்னா $50 போக வரும். அப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்.
0: சூப்பர், வாட் அ மாஸ்டர் பிளான்.
1: நல்ல ஐடியா தான்.
0: செம் ஐடியா, ஆக்சுவலி இது செம் ஐடியா. யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, செல்வகுமாருக்கும் யோசிச்சிருக்க மாட்டாரு, குயின்ஸனும் யோசிச்சிருக்க மாட்டாரு. இதுக்கு தான் ஒரு ஆளின் ஆள் அழகராஜா வேணும்ன்றது.
1: நீங்கள் சொல்லி தந்தது வேற இல்ல, இது தானா வந்தது.
0: இல்ல நிஜமாவே சூப்பர் ஐடியா இது, ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஐடியா. நான் இது வந்து ஆன் ஏர்ல பதிவு செய்யறேன்.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம் அவருடைய திரைப்படத்துல ஏதாவது பாட்டு கேட்டா கூட ஓகே
1: தான்.
0: கோவிந்தம்மா, ஓகே. அது அந்த பாட்டு ரெகுலரா வருது. புது கட்சி ஆரம்பிச்சிருக்குது அண்ணாமலை
1: மாதிரி.
0: ரமேஷ், ரவிசங்கர், நானா? நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன். கூடி சீக்கிரம் இந்த மீட்டிங் போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப கோவிந்தம்மா பாட்டு உங்களுக்கு போட்டுருவோம், நிச்சயமா. கோவிந்தம்மா பாட்டு வருது. நன்றி நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதே நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், அருணா பேசுறேன்.
0: அருணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நீங்க பயன்படுத்த சொல்லுங்க சொல்லுங்க.
2: எந்த
0: பிராண்ட் சொல்றீங்க, எந்த பேனா சொல்லுங்க? பென்ல வந்து மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். அது வந்து எந்த இங்க வந்து நீங்க ஓபன் பண்ணி ஊத்துறதா இல்ல பின்னாடி வந்து அழுத்துனா அதுவே சக் பண்ணுமா? இங்க
2: அழுத்துனா சக் பண்றது அந்த அந்த
0: மாதிரி. ஓகே, அந்த மாடல்.
2: அப்ப அது வந்து அது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, கை ஒருவேளை இங்க வந்து சிந்துதானே தலையில தேய்ப்பாங்க.
0: தேய்ப்பாங்க. நீங்க என்ன ப்ளூ இங்கா பிளாக் இங்கா எது பயன்படுத்துறது அதிகம்?
2: ப்ளூ தான். கடைசியா நான் வந்து பேனா யூஸ் பண்ணேன்னா இந்த ஆபீஸ்ல இருந்து நோட்ஸ்கள் அதுகள் எடுக்கும் போது மட்டுமே. நல்லா யூஸ் பண்ணா கடைசியா நான் வந்து யூனிவர்சிட்டியில இருக்கும் போது யூஸ் பண்ணது வேற.
0: அவ்வளவுதான், அப்ப நோட்ஸ் எடுத்தது யூனிவர்சிட்டியில எழுதுனோட சரி. அதுக்கு பெருசா எழுதல
2: இல்ல. நோட் சும்மா அந்த ஏதாவது எழுப்பம், ஏதாவது வீட்டுல பேனா நிறைய இருக்கதா எழுப்பும் இல்லாட்டி அது வெளியாரு தூக்கி அஞ்சு போட்டு போயிரு. ஏதாவது அந்த பேனா இல்ல. இப்ப இப்ப எந்த பிள்ளைல எல்லாம் அவங்க வந்து குரோம்புக்கு கொண்டு வராங்க வீட்டுக்கு.
0: ஆமா,
2: எழுதுறது என்ன எழுதுறது? அப்ப கையால் எழுதி பழக்கம் அந்த மோட்டர் ஸ்கில் வந்து போகுது இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அப்ப அந்த ஒன்று பார்த்தானா பேனா வந்து உண்மைக்கு கட்டாயம் தேவை. பேனா வந்து ஒரு தேவை.
0: நிச்சயமா அது வந்து அது ஒரு எமோஷனல் கனெக்ட் வேற இல்லையா. பொக்கிஷமா வச்சிருக்கீங்களா இல்ல அதெல்லாம் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்களா?
2: இல்ல அதெல்லாம் உடைஞ்சிட்டு கனகாலம் உடைஞ்சிட்டு. அதுல முக்கியத்துவம் என்னன்னு தெரியல எங்களுக்கு, அப்ப சின்ன வயசு தானே தெரியாது. சில பேர் அந்த பேனா கலெக்ஷன் வச்சிருக்காங்க நிறைய பேர், அவங்க பாத்துருக்கேன். ஆனா இப்ப எங்க நாங்க வாங்குற பேன எல்லாம் $10 என்ன இதுல என்ன பேனா கலெக்ஷன். ஆனா இப்ப யோசிக்க வச்சிருக்கலாமே என்று இப்ப எல்லாம் அதெல்லாம் இல்ல
0: இல்ல
2: இல்ல அந்த இது. மற்றும் அன்னைக்கா எனக்கு பாரதி ராஜா சார் பாட்டு ஒன்று போடலாமா?
0: கண்டிப்பா.
2: இது இந்த என்ன படம்ன்றா
0: நீங்க வளமையா கேக்குறத அந்த பாட்டா கண்களால் கைது செய்ய?
2: அதுவும் அவரோட படம் தான். அவரோட படம் தான். ஆனா இல்ல இது வந்து அந்த இந்த பாட்டு காடு பொட்டக்காடு
0: கிழக்கு சீமையிலே. இது கருத்தம்மா கருத்தம்மா
2: இல்ல அந்த பாடல்
0: அவரே பாடிய பாடல்.
2: ஆமா பாடின பாடல்.
0: ஆமா
2: அந்த பாடல்
0: அவரே பாடிய பாடல்.
2: மலேசியா வாசுதேவன் சாரும் இவரும்
0: பாடினது. ஆமா யாருமே வாழ்க்கையில வந்து இவர் வந்து பாடுவாரு அப்படின்றது எதிரே பார்த்தது இல்ல. ஆனா ரஹ்மான் வந்து ரஹ்மான் சார் அவரை பாட வச்சது பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா?
2: ரஹ்மான் சார் அவர்தான் நல்லா இருக்கும் அந்த பாடல்.
0: கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்காக வழங்க ரொம்ப நன்றி அண்ணன் கால் பண்ணதுக்காக. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரொம்ப நாள் ஆச்சு நான் எழுதி எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த தலைப்புக்காக இதை வந்து ஏன்னா ஒரு சும்மா ஒரு தலைப்பை கொண்டு வந்துட்டு அப்படியே சொல்ல முடியாதுல்ல. அதை ஏதாவது நமக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணால் தானே அந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கு சில கண்டென்ட் வரும். என்ன பண்ண பாரதிராஜ் சார் வேற காலமாயிட்டாரா, அவருடைய பாடல்லையே அவருடைய திரைப்படத்தில் வந்து ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் இருக்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்னென்னு நான் சொல்கிறேன், அந்த பாட்டை எடுத்து அந்த லிரிக்ஸை மட்டுமே வந்து எனக்கு பிடிச்ச பேனா ஒன்று இருக்குது. அது வந்து எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலாக ஏதாவது நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ நான் வந்து அந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அதுக்காக வச்சுருப்பேன் அந்த பெண்ணில் வந்து வெறும் அந்த வரிகளை மட்டுமே வந்து லிரிக்ஸ் அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த லிரிக்ஸை எடுத்துட்டு அந்த லிரிக்கை வந்து மறுபடியும் நான் எழுதினேன். தனியாக நான் வந்து சொந்தமாக வந்து கவிதைலாம் எழுதலை, அவருடைய பாடல்லையே வந்து வரிகளை வந்து அப்படியே அந்த பெண்ணில் வந்து ஒவ்வொரு வரியாக வந்து எழுதினேன். பாட்டை கேட்குறப்ப அந்த வரியை ரசிக்கிறோம் இல்லையா, ஐயோ என்னம்மா எழுதியிருக்காரு அந்த வரி அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பாட்டை கேட்கும்போது அதை எஸ்பிபி சார் அந்த வரி ஒரு மாதிரி பாடியிருப்பார், சே இந்த வார்த்தைகள் எப்படி போட்டு எப்படி பாடியிருக்காரு அப்படின்ற ஒரு ரசிப்புத்தன்மை இருக்குல்ல. அந்த இன்டர்லூட்ஸ் எல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் பெருமை பயங்கரமாக ரசிப்போம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதே வரிகளை நீங்கள் எழுதும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது எழுதும்போது எனக்கு வந்து லைட்டாக அப்படியே தொண்டெல்லாம் வறண்டு லைட்டாக கண் கலங்குற ரேஞ்சுக்கு வந்து ஒரு கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த வரிகளை நீங்கள் எழுதும்போது அதே தமிழில் எழுதுங்க, தமிழ் எழுத தெரிஞ்சால் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ் இல்லை ஆங்கிலத்தில் எழுதணும்னா இங்கிலீஷில் எழுதலாம். பட் தமிழில் அப்படியே சுழித்து சுழித்து அதை வந்து அழகாக எழுதிட்டு அதை நீங்கள் திருப்பி ஒரு தடவை உங்கள் கைப்பட எழுதிட்டு அதை படித்து பார்க்கும்போது ஐயோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பயங்கர எக்ஸ்ட்ரஸி, அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஃபீலிங். அந்த எமோஷன் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ உங்களோட விருப்ப பாடலை எடுத்து அதோடைய லிரிக்ஸை மட்டும் நீங்கள் யூடியூப்பில் எடுத்து இல்லை சும்மா கூகுளில் போட்டாலும் அந்த லிரிக்ஸ் வந்துடும், அதை தமிழில் அப்படியே காப்பி அடித்து பாருங்கள். அதோடைய ஃபீலே வந்து அலாதி. பல நாளாக நீங்கள் வந்து மல்லிகை சாமான் லிஸ்ட்டை மட்டுமே எழுதுகிற ஆளாக இருந்தால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை எழுதி ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, இதை நான் ட்ரை பண்ணேன் அதனால் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அது ஒரு வேறு விதமான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இந்த முண்டேன் லைஃப்பில் வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், ரெண்டு வேளை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்தோம், வீட்டு வேலையை பார்த்தோம், மறுபடியும் தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தை பண்ணுறதுனால நம்ம லைஃப் வந்து இன்னும் மீனிங்ஃபுல் ஆகுதுல்ல. அதனால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், அது நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மதன், உங்களுக்கு வந்து இப்ப பென் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? இப்பயும் பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா பென் எல்லாம்? ஒவ்வொரு பேனாவும் அங்கங்க போட்டு வைக்கிறது.
2: அதனால
0: எல்லாத்துலயும் ஒவ்வொரு பேனா போட்டு வச்சிருக்கீங்களா? காதல் கடிதம் தீட்டவே அந்த மாதிரி அந்த பாட்டா?
2: அந்த பாட்டு.
0: ஓகே, கடைசியா நீங்க எப்ப எழுதுனீங்க? கடைசியா என்ன என்ன எழுதுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? சும்மா சும்மா ஏதாவது எழுதுறது ரேண்டமா? எதுவும் இதுதான் இது எழுதணும் அப்படின்லாம் ஒன்னும் கடைசியா லெட்டர்லாம் எதுவும் எழுதல யாருக்கும்? சரி, ஓகே, ரைட். ரொம்ப நன்றி உங்களுக்கான அந்த ஜோடி படத்திலிருந்து நல்ல பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு. சரியா,
2: நன்றி.
0: அருமையான தலைப்பு. ஆக்சுவலி இது வெறும் பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய எமோஷனல் கனெக்ட் இல்லாத ஆளாக வந்து மாறிட்டே வர்ற உலகத்தில். ஏன்னா இப்போ வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது. ஃபோனும் வந்து ஒரு 2 வருஷம் பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு புதுசை வாங்கு, லேப்டாப் யூஸ் பண்ண தூக்கி போட்டு புதுசை வாங்கு, இதுனா தூக்கி போட்டு புதுசை வாங்கு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து இந்த கன்சியூமர்ஸ் வந்து எதையுமே வந்து ஒரு பீரியட் யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு புதுசு வாங்கிடணும். கல்யாணமே அப்படி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் பழகிறாங்க, ஒத்து வரலையா, தூக்கி போட்டு புதுசு புது புது கல்யாணத்தை பாரு, புது பொண்ணு புது பையனை பாரு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் விண்டேஜ் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பொருளை வந்து தூக்கி போட மனசே வராது. அதை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து தோணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக ரிப்பேர் பண்ணி, அப்போல்லாம் ரிப்பேருக்கும் கடை இருந்தது. வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சா, ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சா, இல்லை மிக்சி கிரைண்டர் பிரச்சனையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம தமிழர்களுடைய வழக்கம். அதை வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில காலகாலமாக அவங்க இப்போ வந்து நிறைய பேர் இது என்னோடய தாத்தா யூஸ் பண்ண பெண்ணு, இல்லை இந்த பெண் வந்து எனக்கு வந்து ஒரு பேச்சு போட்டியில் நான் வின் பண்ணதுக்காக எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்றலாம், இல்லைனா என்னுடைய பாஸ் வந்து எனக்காக கிஃப்ட் பண்ண பெண் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து மொத நான் வந்து ஒரு வீடை வாங்கினேன், அந்த வீட்டை வாங்குறதுக்காக நான் கையெழுத்து போட்டது இந்த பெண்ணில் தான். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு பயங்கர முன்னேற்றம் ராசி ராசியாக அந்த பெண்ணை வச்சுருக்கேன். என்னோடய தொழில் தொடங்கும் போது கணக்கு வழக்கெலாம் இந்த பெண்ணில் தான் நான் எழுதினேன், அதனால் அதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில எமோஷனல் கலைகளை வந்து என் பையனோட பேரை இல்லை என் பொண்ணோட பேரை முதல்ல இதில் தான் எழுதினேன். ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் அந்த பெண்ணில் இருக்கும். அஃப்கோர்ஸ் வி ஆர் சென்டிமெண்டல் இடியட்ஸ், இதை எப்படி வேணால் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெண்ணு அதில் என்னடா இவ்வளோ எமோஷன் சென்டிமெண்டெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேசர இதை வாதம் பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. கரெக்ட், ஒத்துக்கிறேன். இது வந்து 100% வந்து சென்டிமெண்டல் தான். ஆனால் அது சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம் கிடையாது. இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படி பேனாக்கும் உங்களுக்கும் இருக்கிற பயங்கர கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது என்னோட கால் பண்ணி சொல்லுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-2222. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், தாரணி கலக்கிறீங்களா?
0: காலை வணக்கம் தாரணி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து ஒரு பென் வச்சிருப்பாங்களே உங்களுடைய ப்ரொஃபஷன்ல?
3: எங்கட பாக்கெட்டுக்கு ஆல்வேஸ் ஒரு பென் இருக்குல்ல. நாங்க ஒவ்வொரு மிஷினும் செட்டப் பண்ணி போட்டு நாங்க சிக்னேச்சர் வைக்கணும்.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இனிஷியல்ஸ் போடுவீங்க?
3: ஒரு செஷன்ல 24 மிஷின். அப்ப 12 மிஷின் எனக்கு, 3 ஷிஃப்ட்னா 36 இனிஷியல் போடுவேன்.
0: எத்தனை? அப்ப ஒரு நாளைக்கு 36 நிமிஷம் கையெழுத்து போறீங்க. நீங்க பயன்படுத்துறது என்ன பெண்ணா?
3: ஆக்சுவலி எனக்கு அப்படி அண்ட் இல்ல, இப்ப சின்ன பெண் வந்து எனக்கு அமைஞ்சதுன்னா அந்த எழுத்து வந்து எழுதுக்கே ஒரு சேர் சோப்டா அப்படி இருக்கும். பெரிய எக்ஸ்பென்சிவ் பெண்ணா இருக்காது, ஆனா அந்த பெண் லூஸ் பண்ணா பே கவலையா இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த அது அந்த கையில படிங்கு அப்படி எழுதுற பெண், மற்றபடி வேற ஒண்ணும் எழுதுற இல்ல, சிக்னேச்சரா எழுதுறது. பேஷண்ட்டோட பிரிஸ்கிரிப்ஷனும் நாங்க எழுதுவோம், நாங்க பண்றதுக்காக அதுவும் எழுதுவோம். அப்ப எனக்கு அந்த ரைட்டிங் வந்து வடிவா இருக்கணும்ன்றதுக்காக
0: கவலையா
3: இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு அந்த அடுத்த பெண் வரும் வரையும் அந்த ஒரு ஒரு வித்தியாசமான கவலையா இருக்கும். மற்றபடி பாவிக்கிறோம் நாங்க, பெண் பாவிக்கிறோம். இப்ப முந்தைய மாதிரி கடிதங்கள் அதுகள் எல்லாம் எழுதுறதுல, ஈவன் இப்ப ஷாப்பிங் லிஸ்ட்டுமே நான் இவருக்கு போன்ல டெக்ஸ்ட்ல அனுப்பி விடுறது, அதுவுமே இப்ப எழுதுறதுல முந்தைய அதை எழுதி இவர்கிட்ட கொடுத்து விடுறது. போய்
0: இப்ப எல்லாம்
3: டெக்ஸ்ட்ல வேண்டி விடுறது, அவரும் அதை ப்ரிஃபர் பண்றேன்டா, நீ ஒரு பேப்பர் துண்டை காவிக்கொண்டு தெரியாம கடையை போட அதை துண்டு எடுத்து பாத்துக்கொண்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்ப
0: ஒரு ஆப் இருக்கு, அதாவது ஆப்னா கீப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அதுதான் இப்ப நாங்க யூஸ் பண்றோம். அதுல வீடியோ என்னன்னா, நீங்க வந்து போட்டு வச்சுக்கிட்டா அது வந்து நீங்க வாய்ஸ் நோட்லயே போட்டு வச்சுக்கலாம், அது பாட்டுக்கு டைப் பண்ணி வச்சுக்கோ. நீங்க வந்து செக்லிஸ்டாவும் மாத்திக்கலாம், வெறும் டெக்ஸ்டா இல்லட்டா எப்படி வேணா வச்சுட்டு நீங்க பாக்குறதே அவரும் பாக்கலாம். நீங்க என்ன லிஸ்ட் எடுக்கிறீங்களோ எழுதி போடுறது அனுப்பவே தேவையில்லை, அப்படியே ஹஸ்பண்டும் பாத்துக்க முடியும், நீங்களும் பாத்துக்க முடியும். கீப் நோட்ஸ் அப்படினு சொல்லி KEEP கீப் நோட்ஸ் அதான் ஆப் அண்ட் பேர்.
3: எல்லா ஃபோன்லயும் இருக்கு, இதுல மேட் ப்ளே ஸ்டோர்லயும் இருக்கு, வீட சாம்சங்.
0: ஆமா, ப்ளே ஸ்டோர்லயே இருக்குது, ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆப் ப்ளே ஸ்டோர்ல. அதில் வந்து நீங்கள் ஆர்க்கேவும் பண்ணி நிறைய, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் நோட் பண்ணணும், இதெல்லாம் என் நிறைய தொழிலே அதுதானே, பேசுறதுக்காக நோட் பண்ணுறது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணி உடனே உடனே மறக்கிறதுக்கு முன்னாடி அதில் நோட் பண்ணி அதை இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எக்ஸாக்ட்லி அதை போட்டு போட்டு ஆர்கேவ் பண்ணி வச்சிடுறது. பின் பண்ணணும்னா பின் பண்ணி வச்சுக்கலாம், அதை வந்து அது வந்து டைரெக்டாக உங்களோட கூகுள்லேயும் சேவ் ஆயிரும், நாளை பின்ன நீங்கள் ரிட்ரை பண்ணணும்னா கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பல
3: அட்வான்டேஜ்.
0: அது வாட்ஸ்அப் இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்களா, அது வாட்ஸ்அப் சம்டைம்ஸ் ரெக்கவரி ஆகலை அப்படின்னா அதெல்லாம் அந்த டேட்டாஸ் எல்லாம் போயிடும்ல. அதனால இது வந்து இந்த கீப் நோட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, ரிமைண்டர் செட் பண்ணலாம், புது புது லேபிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆர்கே பண்ணி வச்சுக்கலாம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இது வந்து பிடிக்கும்.
3: ஓகே ஓகே, நான் இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ ஈவன் போய் பார்த்துட்டு போய் ஏதாவது ஒரு ரெசிபி ஒன்று பிடிச்சிருந்தா உடனே எந்த வாட்ஸ்அப் அனுப்பி விடுறேன். ஏதாவது எக்ஸசைஸ் பார்க்க ஓகே வித்தியாசமா இருக்கு செய்யலாம் அனுப்பி விடுறதா, நான் திருப்பி பார்ப்பேனோ
0: பார்க்கறேன்.
3: பெண் அதை நான் ஆல்வேஸ் யூஸ் பண்றேன். நாங்க
0: சூப்பர்.
3: மற்றபடி எனக்கு இன்றைக்கு ஒரு
0: அவருக்காக நான் செய்த குறும்பு அந்த பாட்டு கேப்பீங்க நினைச்சேன். நல்ல பாடல் அவங்களுக்காக போட்டுருவோம் அந்த பாட்டை. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
4: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
5: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA கிரெடிட்.
9: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
9: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
9: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேரம் சரியாக 9:42 ஆகுது. டொரண்டோ உடைய தற்போதைய வானிலை 21°C, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 25, கொஞ்சம் ஹியூமிடாக தான் இருக்குது. இந்த ஹியூமிடான ஒரு வெதர் வந்து உங்கள் எல்லாருக்குமே ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் ஜாலியாக வாக்கிங் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு வெதர். இந்த வெதரில் லைட்டாக அங்கங்கே வந்து தூறல் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியாக 11 மணிக்கு வந்து 0.1 mm வந்து லைட்டாக அப்படியே தூரும். பரவாயில்ல, இந்த தூரலில் வந்து எனக்கு என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னா, எங்கேயாவது போய் சூடாக ஏதாவது டீ காப்பி சாப்பிட்றது வழக்கம். நம்ம ஊரா அப்படின்னா பொசுக்குன்னு போயிட்டு ஒரு பருப்பு வட்டையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காப்பி சாப்பிட்லாம். இங்கே வந்து நீங்கள் டிரைவ் த்ரூவில் போயிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அதையும் கடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே இந்த வெதர் என்ஜாய் பண்ணிகிட்டே பாடல் கேட்கலாம். இன்றைக்கி வந்து பால் பாயிண்ட் டே. இந்த அமெரிக்கன் பிராண்ட் ஒன்று இருக்குது, BIC பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. என்னுடைய மாமா வந்து யூஎஸில் இருந்தார், நாங்கள் இந்தியாவில் இருக்கிறப்ப அவர் அப்பப்போ இந்தியா வருவார். ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை, 8 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வருவார். ஆனால் வரும்போது இந்த சாக்லேட்ஸ் அப்புறம் எங்களுக்குன்னு எல்லாருக்கும் தனித்தனியாக நேம் போட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவார், ஏதாவது ஒன்று கொண்டு வருவார் எங்களுக்காக அப்படின்ட்டு. அதை எதிர்பார்த்து பயங்கரமாக காத்துட்ருப்போம். ஆனால் எல்லாருக்கும் காமனாக வந்து பெரிய பெரிய பேக்கெட்ஸில் வந்து இந்த பென் வந்து எடுத்துகிட்டு வருவோம். எல்லோரும் படிக்கிற பசங்களே, ஸோ அதனால் வந்து அந்த பிக் பிராண்டு பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு வருவார். அது செம்மையாக எழுதும், ஒரு மாதிரி திக்காக. ரெனால்ட்ஸ் வந்து ரொம்ப தின்னாக எழுதும். ரெனால்ட்ஸும் சூப்பரான ஒரு பென், நல்ல அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த பால் பாயிண்ட் அப்படின்ற அந்த மெக்கானிசமே வந்து ஒரு பிரில்லியன்ட் இன்வென்ஷன் ஆக்சுவலி. அதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இன்றைக்கி வந்து வேர்ல்டு பால் பாயிண்ட் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறதுனால உங்கள் மனதுக்கு ரொம்ப பர்சனலாக நீங்கள் வச்சுருக்கிற பேனாக்களை பற்றி பேசலாம். அது வந்து எந்த மாதிரியான ஒரு எழுதுகோள் நீங்கள் இப்பயும் பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு பென் வச்சுக்கோங்க. அந்த பென்னை வந்து வச்சு நீங்கள் எழுதுகிறப்ப இருக்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களுடைய விருப்ப பாடலை எடுத்து அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸை நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதை திருப்பி அந்த லிரிக்கோடு நீங்கள் பயங்கரமாக கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு லெட்டர் எழுதுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையே, ஏன் ஒய் நாட் ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கடிதம் எழுதி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கொடுங்க, அது ஒரு நல்ல ஒரு ஃபீல், அதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த அருமையான கால நிலையில் அடுத்து இணைந்திருக்கிற நேயர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.
10: காலை வணக்கம், ராஜ்மான் சத்யா பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் சத்யா, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
10: இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
0: சிறப்பாக இருக்கீங்க. அது என்ன யோசிச்சு சொல்கிறீங்க?
10: இருக்க முடியாது, நல்லா இருக்கிறேன்.
0: ஏன், என்னாச்சு? நம்ம இருந்த அந்த இடத்துல பிரச்சனை தான் இருக்கணும், பிரச்சனை பண்ணுவோம்.
10: போயிட்டேன்,
0: ஒன்னும்
10: சரி வரையில நான் சொல்லிட்டே சட்டம் போகணும் என்னோட தங்கச்சி இந்த மகன் வெளிந்து லண்டனுக்கு போகணும் முக்கியமா. அப்ப நான் வெளியே
0: ஐயோ அப்படியா, அந்த அந்த வெட்டிங்காக நீங்க வேலையவே துச்சமா போட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டீங்களா? உனக்கு என்ன, எனக்கு லீவ் கொடுக்கலன்னா உன் கம்பெனி எனக்கு வேணான்ட்டீங்க? கெத்து சத்யா, என்ன இப்படி கலக்குறீங்க? சினிமாலதான் இதெல்லாம் பாத்திருக்கேன்
10: நானு. இல்ல
0: இது
10: வந்து அண்ணாண்டியோ தங்கச்சியோ அம்மா வரையில அந்த டைம் நாங்க இல்ல, இப்ப எல்லாருமே சேர்ற ஒரு வெட்டிங் வந்து
0: ஓகே, அதனால ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய டெசிஷன் எடுத்திருக்கீங்க. சத்தியமா உங்க இடத்துல இருந்தே தான் நான் இதை பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேலையை தக்க வச்சுக்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஃபேமிலிக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸை பண்ணியிருக்கீங்க சத்யா, வேறு லெவல் சத்யா. இந்த ஒரு படத்தில் சமுதர்க்கணி அப்படியே நின்று கிளாப் பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு அப்படியே கைத்தட்டணும்னு தோணுது. நிஜமா இது வந்து காமெடி கோல ரொம்ப சீரியஸா சொல்றேன், எல்லாரும் இதை இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸை ஃபேமிலிக்காக பண்ண மாட்டாங்க, அதை நீங்க பண்ணிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே உங்க ஃபேமிலி தி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ. அந்த அப்படியே அந்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் போய் சேர்ந்துக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினேடா மானஸ்த மாதிரி அப்படின்ட்டீங்களா? ஓகே, வேலை தேடிட்டு எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த வேலை வேணாம் இவனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க எனக்கு, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல,
10: லெட்டர் கொடுக்க இல்ல வச்சுட்டு நான் அப்படியே நான் போறேன். எனக்கு வெளியே கடையில நான் கட்டாயம் போகணும் சொல்லிட்டு வந்துட்டேன், வந்து பாப்போம்.
0: கவலையே படாதீங்க, நீங்க வாங்க, திரும்பி அவங்க மறுபடியும் கூப்பிட்டுப்பாங்க
10: உங்களை. என்னது வேலை என்னது லைஃப பாக்கணும், நான் சேர்ந்து நானே
0: மாத்திக்கிட்டேன்,
10: இதை அழுது கொண்டு இது இதால நான் ஒரே விஷயம் ஸ்ரீலங்கா போற ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணி தனியா எதுக்கே மட்டும் போய் வரும் அப்படி எல்லாம் யோசிச்சு எல்லாம் பார்த்து ஒண்ணுக்குமே சரி வேற இல்ல பாத்தேன். ஓகே,
0: எடுத்ததுக்கப்புறம்
10: அது சரி, எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு முதல்தான் எனக்கு சரியான குழப்பத்தில வாழ்நாளைக்கு வேற இல்லை, எனக்கு குழப்பத்துல என்ன செய்யறது ஒரே அப்செட்டா இருந்தது.
0: எடுத்த
10: எனக்கு ஓகே, என்ன வந்தது புதிய அவளின் போச்சு.
0: ஐஸ்கிரீம் பார்லர் போனா எந்த பிளேவர்ல ஐஸ்கிரீம் ஸ்கூப் வாங்குறதுன்னு ஒரு அஞ்சு அப்படியே பல்ல கடிச்சிட்டு யோசிப்பேன் என்னடா பண்றதுன்னு. அதுலயே நமக்கு டிசிஷன் எடுக்க கஷ்டமா இருக்கு. லேஸ் பாக்கெட்ல எந்த சிப்ஸ் வாங்கலாம்னு தெரியல, ஆனா நீங்க பாருங்க அசால்ட்டா ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, வெரி குட்.
10: பெண் வந்து சின்ன வயசுல எனக்கு ப்ளூ கலர்லாம் எனக்கு பிடிக்கும், முதல் நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெனோல்ட் பென் எனக்கு நல்லா பிடிக்கும். அதுல முதல் வாங்கி எழுதும் போது கொஞ்சம் லைட் கலரா எழுதும், முதல் நாள் எழுதும் போது பெருசா எழுத்து படியாது, ரெண்டாம் மூணாம் நாள்ல இருந்து நல்ல அந்த மாதிரி நல்ல வடிவா வரும். பிறகு இங்க் முடிகிற தாங்கல கொஞ்சம் மெஸ் பண்ணிடும், அது கொஞ்சம் கூட இங்க் வர
0: தொடங்கிடும்.
10: ஆமா அதுல பிடிக்கும். அதுல இருந்து இடைக்காலத்துல கொஞ்சம் அந்த இங்க் விட்டு எழுதுற பேனையில எனக்கு
0: ஹீரோ பென்
10: அதுதான்
0: வச்சிருந்தேன், அதுல வந்து பார்க்கவும் சூப்பரா இருக்கும் ஸ்டைலா அந்த ரெகுலர்
10: எழுதும் போது ஒரிஜினல் விட நல்ல நல்ல ஒரு வடிவா அழகா வரும். அது கொஞ்சம் திணறிய நாள் அதை
0: வச்சிருந்தேன்.
10: இப்ப இங்க வந்து ப்ளூ தான் என்ன பேன பெண்ணாலும் ஓகே, ஆனா அந்த டிக் வந்து எனக்கு கொஞ்சம் மெல்லிசா இருந்தாக்க எனக்கு எழுத பிடிக்கும், கொஞ்சம் மொத்தமா இருந்தா அது ஏதோ பெருசா எழுதுறமா
0: இருக்கும்.
10: அப்ப எழுதி பாப்பேன்னு எனக்கு பிடிச்சது சொன்னா இந்த பேனே பாய்க்கிறதா பிரச்சனை இல்லை.
0: லவ்லி, ஓகே.
10: ஆமா ஆனா இது சாரு மதர் சொன்ன போலதான் எனக்கு எல்லா இடத்தையும் வச்சிருந்தேன். கிச்சன்ல ஒரு பெண் இருக்கு, மேல கம்ப்யூட்டர் பக்கத்துல ஒரு பெண் இருக்கும், எந்த ஹேண்ட்பேக்ல ஒரு பெண் இருக்கும், எண்ணெயும் இருக்கும். கிச்சன்ல இருக்கிறது என்னன்னு சொன்னா, நாங்க சமைச்சு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு சாமான் முடிஞ்சு கொண்டு போவோம், வாங்க வேண்டியா இருக்கும், அதை உடனே அந்த ஒரு டைரி
0: நோட் பண்ணி
10: வைப்பேன். ஷாப்பிங் போகும்போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்னென்ன தேவையோ அதை அதை எழுதுவேன்.
0: சுத்தி சுத்தி பத்து பெண் இருக்கும், ஆனா அவசரத்துக்கு திடீர்னு ஒரு நம்பர் நோட் பண்ணுனா எந்த பேனாவும் எழுதாது.
10: ஆமா, அதுக்காகத்தான் இப்ப நான் இப்பவே அப்படி இருந்தது எடுத்து வச்சிருக்கேன். மேல போனா கம்ப்யூட்டர்ல பாக்குறது ஒன்னாள் செய்யும் போது அதுக்கு பேனா வச்சிருப்பேன், எழுதிதான் பாப்பேன். ஆமா, பத்தொன்பது எப்பவுமே பேனா வச்சுக்கோங்கன்னு இருப்பேன் ஹேண்ட்பேக்ல, எங்கேயோ வேலை வேலை இடத்துல. இந்த சிஎம்ஆர் கட்டும் போது சிஎம்ஆர்ல ஒரு நோட் சொல்லுவாங்க, அதை எழுதணும். பாட்டுகள் செலக்ட் பண்ணும் போது பாட்டுகள் எழுதுவது. அதுக்கு முன்னு ஜோதி நடக்கும் போது கவிதை எழுதிக்க கொஞ்சம்
0: அதுகள்.
10: இப்போ தமிழ்ல எழுதி கொண்டேதான் இருக்கிறேன்.
0: வெரி குட், வெரி குட், தொடர்ந்து அதை பண்ணுங்க.
10: ஆமா,
0: நல்ல நல்ல பழக்கம். சத்யா, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
10: எனக்கு ராஜாக்கள் அந்த ரெண்டு வாரம் மாதிரி.
0: என்ன பாட்டு?
10: பாட்டு வந்து இந்த திருப்பொன்மணி.
0: புரியல, ஆக்சுவலி நீங்க மறுபடியும் சொல்லுங்க.
10: கள்ளுக்குழிதான் படத்துல இருந்து.
0: ஓகே,
10: திருப்பொன்மணி அசையும்
0: செமப்பாட்டு. நான் கூட நீங்க வந்து போனால் போகட்டும் போடா பாட்டு கேப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, போடா போடா புண்ணாக்கு பாட்டு கேப்பீங்கன்னு பாடிய பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கும். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு சத்யா.
10: நன்றி,
0: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், என்ன போறீங்க வரீங்க வரீங்க போறீங்க?
11: இல்ல, நான் தம்பியோட சொல்லுமா?
0: தம்பியோட இருந்தீங்களா?
11: இன்றைக்கு ராஜா எத்தனை நாள் எங்களோட சண்மராஜா மண்ணின் மைந்தன் பிறந்த நாள். நாளைக்கு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ற நாள்.
0: யாரு?
11: டாக்டர்
0: சண்முகராஜா. ஓகே ஓகே.
11: அவன் நாங்கள் ஓடி வந்த பரம்பரை இது.
0: எழுதுவீங்களா நிறைய?
11: நான் பெண் எழுதுறதுக்கு எனக்கு முதல் முதல் எந்த அன்புதான் எனக்கு பெண் தந்தவன். அன்பு என்று சொல்றேன், எட்டாம் பாப்பெல்லாம் பொண்ணு நான் பெண் பெண்ணா பாவச்சால்.
0: சரி, யாரு யார் அந்த அன்பு?
11: அந்த அன்பு யுவரா எனக்கு பெண்ணு யுவஸ்வரி தான் எனக்கு மனைவியா கூட சொல் காதலி.
0: ஓ, உங்க லவ்வரே தான் பெண் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களே தான் இப்ப மனைவியாவும் இருக்காங்க. வாட் எ ஃபேன்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி. ஆஹா, சூப்பர்.
11: இல்ல ஐயா, நான் இல்ல அன்பு அன்பு
0: என்னது
11: பாசம் சொல்ற இருக்குல்ல, பாசப்படுற தாய்மார்கள் பாசப்படுற.
0: சரி,
11: பாசம்
0: அன்புன்றது மனைவி, பாசன்றது அம்மா.
11: அது
0: பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாருப்பா பின்றாருப்பா.
11: அதுக்கு நேரே இல்லையா,
0: சிறப்பு. சே, ஓகே. பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க காசிநாதன்?
11: நான் இன்றைக்கு நான் கேட்க தாயில் இந்த தாயின் மடியிலே இருந்து தான் இந்த பாட்டை கேட்கணும் ஆசைப்படுறதுன்னு சொன்னால், எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் தாய்க்கு எப்படி ஆகுமா?
0: ஐயோ, சோ சாரி, நீங்க புரியுது, ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. கண்டிப்பா அந்த பாடல் வரும். எப்பயுமே அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்க கூடயே இருக்கும் காசிநாதன்.
11: தாய்க்கு உங்களை நேரம் கேட்டதுக்கு நன்றி தாயே.
0: நன்றி நன்றி காசிநாதன். நீங்க தைரியமா இருங்க, அம்மா எப்பயுமே உங்க கூட தான் இருக்காங்க, பிளீஸ் கலங்க
12: வேண்டாம்.
0: அம்மாவுடைய பேர்
12: என்ன?
0: கனகம்மா. கண்டிப்பா அம்மாவுக்காக நீங்க இந்த கேட்டு அம்மா மடியில படுத்து இந்த பாட்டு கேட்கணும் ஆசைப்படுறீங்க இல்லையா?
12: கடைசி போராட்டத்திலே கண் கலங்கி அடிபட்டு தங்களுக்கு உதவி என்ன மேலிக்க வேண்டாம், நாங்கள்
0: கேட்டவன்
12: நாங்கள் ஓடி வந்த பிறப்பிலே.
0: கண்டிப்பா நான் உங்களுக்காக 100 சாமிகள் இருந்தாலும் அந்த பாட்டு நிச்சயமா உங்களுக்காக ஒலிக்கும், நீங்க கலங்காதீங்க. நம்ம நாங்க எல்லாரும் கூட இருக்கோம், அம்மாவும்
12: ஓடி வந்த பிறப்பிலே இல்லையா. நான் இந்திய நாமியாடிக்குள்ளிட்டு வந்துறான் இந்த போராட்டம் எம்ஜிஆர் சுத்தப்பட்டது. அவன் தான் பிறகு இவனை கூப்பிட்டு அவன் தான் போராட்டத்தை முடிச்சு வச்சோம்.
0: சரிண்ணா சரி. ஓகே, ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் இல்லையா? நாங்களும் என்ன பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ண, நேரில் இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு வார்ம் ஹக் கட்டி பிடிச்சி உங்கள் கூட அப்படியே கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். என்னால் முடியல, இப்போ தொலைபேசியில் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியுமான நிலைமை. ஆனால் நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்காக. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
13: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, 101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
0: காசிநாதனுக்கு கூட இருந்து ஆறுதல் சொல்ல முடியல, ஆனால் அவர் கேட்ட பாட்டை என்னால் போட முடியும். ஸோ அதனால் அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேரத்தில் சந்திப்போம்.

0: Asian Textiles in Maaberum Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vida kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: நேரம் சரியாக 10:02 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்றைக்கி முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த பால் பாயிண்ட் பென் அப்படின்ற அந்த ஒரு அருமையான கருவி. இது வந்து கண்டுபிடிச்சதுக்கு யார் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த மெக்கானிசம் பற்றி நான் உங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிவியா எடுத்து வந்திருக்கேன். அந்த ட்ரிவியாவை ஷேர் பண்ணுறேன். பட் இணைப்பில் நிறைய நேர்கள் காத்துட்ருக்காங்க, அவங்கள முதல்ல சந்திச்சிருவோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ரவிபாலா.
1: வணக்கம் ரவிபாலா, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க சுவாமி?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சிறப்பா வணக்கம் போல.
2: ஓகே, அந்த சிச்சுவேஷனை மாத்துவோம்.
1: ஆமா ஆமா, மாத்தியே ஆகணும். நமக்கு நம்ம வைப் செட் ஆகாத ஒரு விஷயம் இல்லையா இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம. அதுக்கா எனக்கு புரியும், எல்லாருக்குமே அம்மா அப்படின்னா எல்லாம் யாருக்குதான் வந்து பிடிக்காது. அது ஒரு மிக இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான். அதையும் சொல்லிட்டு, அது இல்லாமல் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர், இன்ஃபேக்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், என்னுடைய ஒன் ஆஃப்

0: இன்ஸ்பிரேஷன், மானசீக குரு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இன்னும் அருமையான விஷயம்னா அவர் வந்து நேரில் சந்தித்து அவர் கூட டைம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. இளையராஜா சார், சாரி, பாரதராஜ சார் கூட.
1: ஆமா, சந்தர்ப்பம் அது நன்றி சொல்ல வரும். ஏன்னா கிளையரசன் இமயம், சரி, இமயம் அவரோட இமயம் தான் தாங்க முடியாது, ஆனா இமயம் தான் பொருந்தும். ஏனென்றால் மண்ணின் வாசனைய திரையில காட்டினவர் அவர்
0: தான்.
1: அப்படி இல்ல, எல்லா படங்களும் அவருடைய எல்லா படங்களுமே மண் வாசனையை சொல்லும். பொதுவாக நல்ல படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். அதுலயும் நாங்க வளர்ந்த காலத்துல, ராஜ இளமை காலத்துல, குடிச்சிருந்த காலத்துல, அதுல இருந்த நாங்க தேடிச்சிருந்த காலத்துல நிகழ் ஒழிப்பதில்லை, பூக்கள் எல்லாம் எங்களுக்கு சென்டிமெண்டா அப்படித்தான் இருக்கணும். அதே நல்ல படங்கள், வரவேண்டும் படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். அதை விட சிவாஜியை பத்தி முதல் மரியாதை இருக்கிற இந்த மாதிரி உடிச்சு அந்த படம் எல்லாம்
0: பிரில்லியன். நான் வந்து நிறைய அவருடைய பாரதிராஜ சாரோடைய ட்ரிபியூட் தான் வச்சுருக்கேன் என்றும் கலக்கில் பேசுகிறதுக்கு. வண்டி வண்டியாக இருக்குது. அப்போ நீங்களும் கனெக்ட் பண்ணால் நம்ம எல்லாம் சேர்ந்து கூட அப்போ பேசலாம் அதை பற்றி. இந்த தலைப்பை கொண்டு வந்த உடனே முதல்ல எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது, ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக கவிதை எழுதுகிற ஆள் அடிக்கடி.
1: விரும்பினர்கள் ஆனா ஒரே ஒரு பேனை தான் என் பாதுகாப்பு செய்து வச்சிருக்கேன். என்னுடைய மகள், ரெண்டாவது மகள், அது பிடிச்சதாலும் தெரியாது செய்திருக்கிறார். அந்த பேனியில ஒரே ஒன்றும் இல்ல, ரவி ரவிபாலான்னுதான் அந்த பேனியை
0: எழுதியிருக்கு. பர்சனலா வந்து உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட பெண்ணை நீங்க யூஸ் பண்றீங்க? சூப்பர், பியூட்டிஃபுல். அது வந்து எங்க எழுதுனா தீந்துருமோன்றதால நீங்க அதை பொக்கிஷமா வச்சிருக்கீங்க.
1: தாமதமேனும் வரவில்லை, என்ன கூடா
0: என்ன குறை?
1: முக்கியமான எனக்கு வாழ்க்கையில நான் கோடீஸ்வரன் சொல்றது காரணமே நல்ல பிள்ளைகள், நாலு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், எனக்கு
0: கோடீஸ்வரன் சொல்லும் போதே ஒரு பெருமைதான், கர்வம் இருக்குது கண்டிப்பா. கடைசியா எப்ப எழுதுனீங்க, பெண் எப்ப பயன்படுத்தினீங்க கடைசியா?
1: கடைசியா
0: இப்ப இன்னைக்கு இன்னைக்குல நேற்று ஏதாவது எழுதுனீங்களா?
1: உயிரும்
0: நீருமா?
1: நீர்
0: எங்களுக்காக சொல்லுங்களேன், கேட்போம்.
1: அது மலையா இருக்கலாம், தண்ணீரா இருக்கலாம், நெஞ்சில நாங்கள் வடித்த மண்ணில வடித்த நீரா இருக்கலாம்.
0: நீங்க உங்க கவிதையை சொல்லுங்க.
1: கவிதையின் தலைப்பு உயிரின் நீரும். பரந்த உலகில் பாதிக்கு மேல் நீர், உடற்கூற்றின் வடிவமும் நீர், உயிர் தோன்றலின் ஆதியும் நீர், தோற்றமும் சேர்தலும் கருவாதலும் கதியானதும் புறத்தலும் சிதறாத நீர்க்குடம் தாங்களும் பெருவழி மாளாது பெற்றவள் துடித்து வழிந்தோடும் அவள் விழி சிந்தலும் அழுதுகொண்டே புறப்படுக்கும் விந்தையும் உள்ளங்கள் உன்னை கண்ட பொழுதில் நீ சிந்த முத்தமலை பொழிதலும் உயிருக்கு என்ற உடமை உருவங்கள் மாற்றி என்றும் சிந்தும் நீரே அடம் கொள்ளும் குழந்தை.

0: மது வேண்டும் மனம், மது வேண்டும் மனம், விஷமென்று விரும்பி அருந்தி வெறிகொண்டு போதையில் சீரழியும் கோலம், பெற்ற மக்களின் பேசொல்லும் பெருஞ்சவையில் போற்றுதல் காணும் பெற்றவர் கண்களில் ஆனந்த வெள்ளம் வடியும் நீராய், எங்கும் நீர் எதிலும் நீர், வஞ்சி பிழைப்பவர் வஞ்சக வலையில் உடைமைகள் இழந்து வாடிய உயிர்களும் உதிரும் கலந்தும் கொட்டும் கண்ணீர், உயிரை கொள்ளும் கலிதரும் போலி காதலில், உயிரை கொள்ளும் கலிதரும் போலி காதலில் வசமாய்ச்சிக்கு சீரழியும் வணிதியர் வாலிபம் நெஞ்சமும் கொட்டும் நீர், வாழாய்கீறி குருதி காணும் ஆயுதத்தை விஞ்சிய கொட்டிற்கும் சுட்டரிக்கும் சூடான வார்த்தைகள், வாழாய்கீறி குருதி காணும் ஆயுதத்தை விஞ்சிய கொட்டிற்கும் சுட்டரிக்கும் சூடான வார்த்தைகள், கேட்ட செவியும் அதை தாங்கும் நெஞ்சமும், உணர்ச்சிகளின் உதரலம் உணர்வுகளின் கோலமும் நீவே, உணர்ச்சிகளின் உதரமும் உணர்வுகளின் கோலமும் நீவே, உரிமை காண தொலைத்த தமிழினம் தாங்கிய வழியால், உரிமைகள் தொலைத்த தமிழினம் தாங்கிய வழியால், தமிழ் மண் நனைந்து செங்குருதி கலந்த கண்ணீர் வெள்ளத்தால், மலைகள் தொட்டு காடுகள் கடந்து ஓடும் கருமேகம் வானில் இருந்து சோவென்று முழங்கி கொட்டலில் பரந்த பூமி பச்சை நிற பட்டுச்சேலை உடுத்தலும் பசை மரத்தலும் உயிர் வாழ்தலும் நிறமற்ற மனமற்ற பளிங்காய்ச்சியதும் குளிர்ந்த நீரால் என்றோ, அடுத்தவர் கண்களில் நீர் வேண்டும் மனமே, கண்ணீரின் வலிமை உன் தலைமுறை தாங்கும், அடுத்தவர் கண்களில் நீர் வேண்டும் மனமே, கண்ணீரின் வலிமை உன் தலைமுறை தாக்கும், ஏதுமறியா அவர் வாழ்வு அழித்தல் நலமோ, நாம் வாழ்ந்து முடித்தல் நலம், நாம் வாழ்ந்து முடித்தல் நலம், பிறர் வாழ்வை அழித்தல் சாபம், நீரில் சாபம் பொல்லாதது, நீரின் சாபம் பொல்லாதது, நின்று கொள்ளும் வலிந்து வடியுமன், நீரின் சாபம் பொல்லாதது நின்று கொள்ளும் வலிந்து வடியுமன், போத்தலில் வேண்டாம் மாசுக்கள் கிளக்கோம், பூமி பந்து கொள்ளளவு சேர்ப்போம் தூய நீரால், தூயவர் கொண்ட நெஞ்சம் போல வஞ்சமில்லா யாவருக்கும் நல்வாழ்வு தந்து உயிர் வேண்டும் தூய நீரால் வையம் நிரப்புவோம், கண்ணீர் வேண்டும் ஆனந்த களி கொண்ட கண்ணீர் மட்டுமே காண்போம், கண்ணீர் வேண்டும் ஆனந்த களி கொண்ட கண்ணீர் மட்டுமே காண்போம், உலக மாந்தர் அன்பின் ஊற்றில் சுரக்கும் நீர் அமைதி பூங்கா வண்ணப்பூக்கள் சிந்தி பூக்கட்டுமே, உலக மாந்தர் அன்பின் ஊற்றில் சுரக்கும் நீர் அமைதி பூங்கா வண்ணப்பூக்கள் சிந்தி பூக்கட்டுமே. வாய்ப்புக்கு நன்றி ராஜ்.
1: அருமை அருமை, வணக்கம் போல நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டிட்டீங்க, போங்க, எல்லா விதமான நீரையும் வந்து கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி பிரில்லியன்ட், இது வந்து டகடகன்னு யோசித்து எழுதக்கூடிய விஷயம்ல, நீங்கள் பொறுமையாக எல்லா என்னெல்லாம் வந்து இந்த பூமியில் நமக்காக படைக்கப்பட்ட நீரும் அத்தனையும் கவர் பண்ணிட்டீங்க.
0: அதான் நோக்கம், கவிதை சாரமையாக.
1: பிரில்லியன்ட் பிரில்லியன்ட், சூப்பர், ரொம்ப நன்றி ரவிபாலா.
0: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாடல் கேட்கவில்லை, ஏன்னா உங்களுடைய டைமை வந்து கவிதைக்கு ஒதுக்கினதுனால அந்த டைமை மத்தில பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஓகே, அவர் ஹோல்டில் போடுவோம், பிஸியாக இருக்காரு. வாய்ப்பு அடுத்தவருக்கு. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
2: சொன்ன கவிதையில வந்து அந்த நீரை பற்றி சொன்னதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் நீர்வேலி என்ற இடத்துல படிக்க போனேன் ஆசிரியர்கிட்ட.
1: நீர்வழியா
2: அங்க நீர்வேலி என்ற இடம்,
1: நீர்வேலி, நீர்வேலி.
2: அப்ப அங்க வந்து என்னால் சொன்னார், இது நல்லா இல்ல சார் தண்ணி என்று சொல்ல, அப்ப அவர் குடிச்சு கொண்டு சொன்னார், தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாது, தண்ணி இல்லாம வாழையலா தானே. அவர் எனக்கு இப்ப சொன்ன உடனே அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. நாங்களும் இருக்கான்னு சொல்லி நாங்கள் நீரை குடிக்கக்குள்ளே ஒரு கண்ணை மூடி ஒரு நன்றியை சொல்லி மனசாலையில நன்றியை சொல்லி கொண்டு குடிக்கிறதுமே நல்லது. நான் குளிக்க எல்லாத்துக்கும் இப்ப ஒரு அந்த நீரி ஒரு இதாகத்தான் நடந்தது. இப்ப கொஞ்ச காலம் தான் அப்படி
1: துவங்கினான். நல்லது, நல்ல படம்.
2: மற்றது இன்னொன்று அறிஞ்ச நான் வந்து இப்ப நாங்கள் உங்களோட மனசுல ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாட்டி ஆரம்பி கதைக்கேகளை அந்த பக்கத்துல அந்த நீர் இருந்தா அந்த நீரை குடிக்காம நல்ல நாங்க நல்ல நினைப்போடு அந்த நீரை குடிச்சால் எங்களோட உடல்ல நிறைய மாற்றங்களை கொண்டிருமென்று அறிஞ்சுனா நான் அதையும் இப்ப கொஞ்ச காலமா
1: பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது நீங்க ஃபாலோ பண்றீங்க? நைஸ்.
2: நான் இப்ப என்ன செய்யணும்னா இன்றைக்கு ரெண்டு ஆப்பிள் வச்சுட்டு ஒன்றுக்கு நல்ல வார்த்தையும் ஒன்றுக்கு கூடாத வார்த்தையும் சொல்லி அதை விஞ்ஞானி செய்து பார்த்தவரம் அது நானும் உண்மையோண்டு அதே நீரே முழுக்க இன்றைக்கு செய்து பார்ப்பேன். இன்றைக்குல இருந்து அது ரெண்டே முழுக்க ஆராய்ச்சி பார்க்க முடிவெடுத்திருக்கிறேன்.
1: ஆஹா, ஓகே. பண்ணிட்டு ரிசல்ட் என்ன வந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்க.
2: ஒன்றுக்கு வந்து நல்ல வார்த்தையும் ஒன்று நேசிக்கிறோம் ஒன்று வந்து பதுக்கிறோம் சொல்லி பார்க்க போறோம். அப்படி இரண்டு என்று சொன்னால் உண்மையிலே எங்கட வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கின்றது சரியா வரும். மற்ற நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பெண் வந்து நான் வந்து நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன வந்து ஆங்கிலங்கள் வாசிக்க தெரியாம சும்மா எழுதி கொண்டிருக்கான்னு
1: சொன்னான்.
2: ஆனா எனக்கு அந்த சும்மா அந்த எழுத்துக்களை ஸ்டைலா அழுத பிடிக்கும். இப்ப இந்த வீட்டை இப்ப 150 பெண்ணு கிட்ட கிடக்குது. சும்மா போராடங்கள் எல்லா விதமான பெண்களும் மூட்டி கொண்டிருவேன்.
1: 150 பெண் வச்சிருக்கீங்களா?
2: என்னன்னா போராடங்க பெட்ரோல் ஸ்டோர் வழியே சந்திச்சாலும் பக்கேட்டா வேண்டிக் கொண்டு எங்கே பார்த்தாலும் வேண்டிக் கொண்டு நிறைய கொப்பிகளும் கிடக்க வீட்டு. அப்படியே இப்ப சும்மா இப்ப உங்களை லைனா போட்டாலும் ஏதாவது எழுதி கொண்டுதான் இருப்பேன். எங்களை வீட்டுக்கார பேர் எழுதுவன் இல்லாட்டி எந்த பேரை ஸ்டைல எழுதுவன். நான் இலங்கை ஆலயத்துல உண்டியல்ல நான் தான் அதுக்கு பேர் எழுதி இருக்கிறேன். நான் வந்து எந்த எழுத்து வடிவென்று சொல்லி என்றது இப்ப கடகாலமா சும்மா கிறுக்கு கிறிப்ப எழுதி பழகி கொண்டு அதாவடியா கொஞ்சம் மற்றபடி இப்ப திருப்ப அந்த இது எழுதி நான் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ரெண்டு ஒன்று ஆசை அந்த ஸ்டைலா எழுதி அது எப்படி எனக்கு

0: ஆரஞ்ச் அப்படிங்கற பிராண்ட்ல வந்த பென்.
1: ஆரஞ்ச் அந்த பிராண்ட் ரெனால்ட். அது அமெரிக்கால சார். இன்னொரு பென் அது எங்க சிங்கப்பூர் துபாயில மாமா இருந்தவர். அவர் சார் அந்த சிங்கப்பூர்ல அந்த ஒவ்வொரு கலர்ல சுவிட்ச் இருக்குது.
0: நாலு நிறம் இருக்கும், நாலையும் மாத்தி மாத்தி எழுதுறது.
1: அப்ப அது இல்லாட்டு இருக்காது. நான் கலர்ஸ் கார்டு எடுத்துருக்கேன் ஸ்கூட்ட வழி கொடுத்த படிக்க.
0: ஓகே ஓகே, நைஸ் நைஸ். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பென். எந்த கலர்ல வேணா நான் மாத்தி மாத்தி எழுதலாம்.
1: ஆமா ஆமா. மற்றது இனிமே பாரதிராஜ் அவர்களுக்கு மிகவும் மன வருத்தமான நடிப்பும்
0: எந்த பாட்டு பொத்தி வச்ச பாட்டு போட்டுருமா?
1: அதானா?
0: அருமையான பாடல். எப்ப கேட்டாலும் வந்து அது ஒரு பயங்கரமான ஃபீலிங் கொடுக்கும். உங்களுடைய உங்களுடைய ஃபேவரட் ரேவதிக்காகவும் இதுக்காகவும் அந்த பாட்டை கேட்டுருவோம்.
1: எப்பவுமே ரேவதி நடிப்பும்.
0: அப்படியே ஆல் டைம் ஃபேவரட்டா உங்களுக்கு? நன்றி நன்றி. அப்போ இப்போ வந்து இந்த பவர் பாண்டி படத்தில் வந்து ரேவதியை தேடி போகிற மாதிரி அண்ணன் அவருடைய சப்பர்பனை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன் ரேவதியை பார்க்குறதுக்கு. எப்படி அங்கே பவர் பாண்டி கிளம்பி போவாரோ அதே மாதிரி கிளம்பிடுங்கண்ணா. உங்களுக்கு கரெக்டான ஒரு படம், சூட்டபிளான படம்னா அதுதான் இப்போ. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: காதல் படத்துல பாட்டு கேட்டதுக்கு என்ன எந்த பேரையும் மென்ஷன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி.
0: நீங்க அடிக்கடி இந்த பாட்டை கேட்டு இருக்கீங்கல்ல நம்ம நிகழ்ச்சியிலேயே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா?
2: நம்மளோட இயக்குனர் பாரதி ராஜா நினைவு கூர்ந்து கொண்டு அவருடைய படத்துல 16 வயதுல இல்லாட்டி என்னோட படத்துல நல்ல ஒரு பாட்டு போடுங்க. அது அம்மா பாட்டா இருந்தாலும் நல்லா இருக்கும்
0: கண்டிப்பா.
2: மற்றது வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு கொண்டோட்ட சகோதரர் பேர் பவீரதன், அவரும் சுதர்சனா அவங்களோட வைஃபும் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அன்னைக்கு 89ல மேரி பண்ணாங்க அவங்க. அப்ப 1990 இயர்ஸ் வெட்டிங் அனிவர்சரி கொண்டு வராங்க. மற்றது நம்மட வைஃப்ட மூத்த தம்பி ஷியாமலன், அவரும் அவங்களோட வைஃப் ராஜியும் இன்னைக்கு அவங்களும் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அவங்களும் சேமியா தான் மேரி பண்ணாங்க. மற்ற அவங்க வைஃப்ட ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் ஃப்ரெண்ட், இப்போ ஃப்ரெண்ட் வால்மார்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிக்க ஒன்னா ஒர்க் பண்ணிக்கல வேக்கர்ல ஃப்ரெண்ட் கிறிஸ்டியா அவங்களும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அவங்களும் வெட்டிங் அனிவர்சரி தான் கொண்டாடுறாங்க. மற்றும் அகில ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட், அவரும் வெட்டிங் அனிவர்சரி இந்த பிறந்த நாள் கொண்டாடுற வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடலாம் நீதிமன்ற வாழ்த்தி கொண்டு பால் பாயிண்ட் பென்னை பத்தி காய்ச்சிங்கன்னா இங்க் பென்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பால் பாயிண்ட் பென் வந்தோன்னா அந்த காலத்துல பாக்க பென் தான் ஃபேமஸ்.
1: எழுதுவோம் எனக்கு தருவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி ஸ்டாஃப்க்கு எல்லாம் கொடுத்துட்டு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு

0: எல்லாம் வெளியில வந்து கொடுப்பேன். 4 இயர்ஸ்க்கு முந்தி இந்தியா போயிருக்க கூட, இந்த ஸ்ரீலங்கா போயிருக்க பேங்கர்ஸ்லாம் இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்கும் பேனா
1: கொடுத்தேன். அப்படியா? உங்களோட கிஃப்ட்டா?
0: பணம் கொடுத்து அதை வாங்கணும். நிறைய பேனாக்கள் எல்லாம் கொண்டு போவேன். கொண்டு போயிட்டு போற வார இடத்துல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பேன். அது ஒரு ஹாபி மாதிரி. இப்ப வீட்டுல கூட ஒரு 50-60 பேனா இன்னும் இருக்கு.
1: அப்படியா? ஓ, சும்மா கிவ் அவேக்காகவே வாங்கி வச்சிருக்கிறதா அதெல்லாம்?
0: ஆமா, கிவ் அவேக்காக. அப்பவே வெயில் எடுத்து நிறைய பேனா கொடுத்தாங்க. ஒரு பேக்ல போட்டு கொண்டு வந்து வச்சிருந்து ஒவ்வொரு கால நான் பயணம் போகல கொண்டு போயிட்டு கொடுப்பேன். அங்க ஸ்கூல் பையங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரோட்ல இருந்து கொடுப்பேன். அங்கெல்லாம் பணத்தை பணம் கொடுத்தானே வாங்கணும். இந்தியால ஸ்ரீலங்கால எல்லாம் பேனெல்லாம் ஃப்ரீயா கிடைக்காதானே, அப்படிலாம் கொடுப்பேன். அவங்களுக்கு ஹாப்பியா வாங்கிட்டு போவாங்க சில பேர், சில பையன்கள். அங்க இன்னொன்னு தாங்க அப்படி அள்ளி கொடுத்துருவேன். அப்படி
1: சூப்பர், தாராள மனசு. பல பேர் கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்க நல்லது? ஏன்னா நிறைய பேருக்கு பெண்ணு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன பெண்ணுன்னு தெரியாதுல்ல. ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக? அதான் அந்த சொன்னீங்களே 16 வயதுல அதுல இருந்து போட்டிட்டு
0: அதுல ஒரு பாட்டு போடுங்க. அப்படின்னு அம்மா பாட்டு, இவர் நம்முடைய இயக்குனர் நினைவு கூர்ந்து கொண்டு அவரோட படம் பார்க்காத படம் இல்ல, அவரோட எல்லா படமும் நாங்க பார்ப்போம். அந்த மாதிரி எடுத்துருப்பாரு, சூப்பரா எடுப்பாரு.
1: கண்டிப்பா, நிச்சயமா சிறப்பு. ரொம்ப நன்றி கண்ணன்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: சத்யா பேசுறேன்.
1: சொல்லுங்க சத்யா.
2: திருமண நாள் வாழ்த்து நான் சொல்ல மறந்துட்டேன், அது சொல்ல
1: வந்தேன்.
2: மற்றபடி சொன்ன எல்லாருக்கும் அது வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு என்னுடைய உயிர் நன்றி. அன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி கலைச்சிங்க, நான் கேட்டேன்னா எனக்கு வர முடியாம போயிட்டு வேலையில இருந்தா. என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இங்கதான் இருக்கிறா, அவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு கணவன் இல்லை இப்ப.
1: ஆனா
2: ஒரு வாழ்க்கையை சொல்லிக்க வந்து மற்றது இதுல சொன்ன வந்து 3 R சொல்லி சிபில் R.
1: ஆமா,
2: ஆனா அதுல முக்கியமான சுவாமிகளை வச்சுட்டாரு.
1: அதானே ரவி, அப்ப 4 R அது, 3R இல்ல?
2: ஆமா,
1: அப்படி வச்சுக்கலாமா?
2: ஆமா,
1: R பேர் ஸ்டார்ட் ஆகிற எல்லாருமே லெஜெண்ட்ஸா தான் இருப்பாங்க, தெரியல உங்களுக்கு?
2: அப்படியா?
1: ஆமா,
2: அவங்களே சொல்லுவாங்களா?
1: ஆமா, அப்படிதான். வேற யாருமே சொல்றது இல்ல, என்ன பண்றது, நாமளேதான் சொல்லி ஆகணும்.
2: ஆமா, மற்றது பெண்ணை பற்றி நான் ஒரு சொல்லிட்டு போவோம் என்று பார்த்தேன்.
1: அந்த
2: ஒவ்வொரு ஆணுக்கும் வந்து, ஆணுக்கும் இல்ல ஒருத்தருக்கு வந்து பெண் வந்து ஒன்று கையெழுத்த மாற்றம், மற்றது பெண் வந்து அவங்களோட தலையெழுத்தையே மாற்றம்.
1: இத சொல்றதுக்கு தான் நீங்க 27 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி எடுத்தீங்க. ஆஹா, ரைட். அந்த பெண்ணாலேயே குத்திக்கிட்டு போல இருக்கா? அந்த பெண் வந்து கையெழுத்த மாத்தும், இந்த பொண்ணு தலையெழுத்தையே மாத்துமா?
2: பஞ்சுதான்
1: பஞ்சு. சிறப்பு. நன்றி சத்யா.
2: நன்றி.
1: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
1: வணக்கம் ரவிசங்கர் சார், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்ல சுகமா மகிழ்ச்சியா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து இந்த தலைப்பை பத்தி லைட்டா உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறத பத்தி பேசியிருக்கோம்.
3: இப்போதைக்கு வந்து எனக்கு ஃபவுண்டன் பென் ரொம்ப பிடிச்சிட்டோம்.
1: ஃபவுண்டன் பென்.
3: எழுதுறதே இல்ல அது வேற விஷயம். பார்க்கர் வந்து கார்ட்ரிட்ஜ் இங்க் ஃபில் பண்ண முடியாது, ஹீரோ வந்து பம்ப் பண்ணிக்கலாம்.
1: ஆமா ஆமா,
3: அந்த மாதிரி. அப்புறம் ஒரு காலத்துல நாங்க இந்தியால வேலை செய்யும் போது இந்த நோட்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, சபார்டினேட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி போடுவோம். அதுக்குன்னு ஒரு கிரிம்சன் வயலட் ஒண்ணு.
1: ஆமா, சூப்பரா இருக்கும் அந்த கலர், கிரிம்சன் வயலட். ரொம்ப நல்ல கலர்.
3: கிரிம்சன் வயலட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ண மாட்டாங்க
1: பயிரோ அப்படிமாங்க
3: அந்த மாதிரி பேர் இந்த மாதிரி எல்லாம் பேனாலாம் இந்த மாதிரி இப்போ யூஸ் பண்றேன் அப்பப்ப எழுதுவேன் ஏதாவது இந்த டிராவல் பண்ணும்போது அதை நோட்ஸ் எடுக்கிறேன் எழுதுவேன் இந்த மாதிரி எழுத்து கம்மியா போச்சு. இப்போ நானும் சின்ன வயசுல எங்க அப்பா வெக்கேஷன் டைம்ல காலையில ஆபீஸ் போகும் சொல்லுவாரு சாயந்தரம் வரும்போது 4-line நோட் புக்ல 2 page எழுதுவீங்க பாரு எழுதி வைக்கணும் சாயந்தரம் வந்து கரெக்ட் பண்ணுவாரு ஸ்பெல்லிங் அப்புறம் மேல டி மேல தொடல கீழே தொடல அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவாரு. அது என் குழந்தைகளுக்கு நான் பழக்கினேன். என் பொண்ணு நல்லா எழுதுவா, மணிமணியா எழுதுவா, பையனுக்கு தான் அவ்வளவு வரல, அவன் அதுக்குள்ள
1: கையெழுத்து எப்படி இருக்கும் காட்டு அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது அவங்களோட கையெழுத்து எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு.
3: இறங்கலான செய்தி பாரதி ராஜா காலையில நான் பேஸ்புக் தான் பார்த்தேன். என்னோட பேஸ்புக் ஃப்ரெண்ட் சுபஸ்ரீ தனிகாத்தன் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அவங்க போட்டிருந்தாங்க.
1: ஓகே,
3: பார்த்தேன் பகீர் சின்னடாது இப்படி.
1: நேற்று இரவு வந்து இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே வந்து இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. அது அங்கேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கப்புறம் நல்ல வைப்ல ஹாப்பியா போயிட்டு இருக்கறனால அதை எதுக்கு
3: கேட்டாச்சு.
1: என்ன பாடல் இப்ப கேட்க விருப்பம் உங்களுக்கு?
3: இன்னைக்கு வந்து 16 வயதுல சிந்தூர பூவை வச்சிருக்கீங்களா?
1: சூப்பர், அந்த பாட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பா அதை போட்டுறேன் உங்களுக்காக. ஆமா, சரியா, நன்றி,
3: மிக்க நன்றிங்க.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், கேக்குதா?
1: வணக்கம், கேக்குது.
4: நிர்மலா பேசுறேன், சென்னையில இருந்து.
1: வணக்கம், வணக்கம் நிர்மலா. ஹலோ,
4: எப்படி இருக்கீங்க?
1: கேக்குது, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அங்கிருந்து உங்களுடைய இந்த டைம் ஜோன்ல நீங்க கால் பண்றதுக்காக நன்றி.
4: ஒன்னும் பிரச்சனை, நானும் வந்து உங்களோட எல்லா நிகழ்ச்சிகளும் மறக்காம கேட்பேன். எல்லாரோட நேர்கள் பேசுறது அது எல்லாமே வந்து ரிலேட் பண்ணிக்குவேன் இங்க இருந்து. இன்னைக்கு பாடல் வந்து நானுமே 16 வயதுல இருந்து செந்தூரப்பூவே அந்த பாட்டு தான் நினைச்சேன், ஆனா யாரும் கேட்டுட்டாங்க போல. முதல் மரியாதையில இருந்து ஏதாச்சும்
1: இருக்காங்களா?
4: உங்களை பார்த்ததும் இல்ல. ஆமா, அதுல ஒரு ரெடிட்ல ஒரு குரூப்ல பென் பால்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல வந்து நம்ம பென் பால்ஸ் வேணும்னா நம்ம எழுதும் போது அவங்க நம்மளுக்கு நம்மளோட அட்ரஸ் கொடுத்தா அவங்க நம்ம எழுதுவாங்க அவங்களோட. நண்பர்கள் வந்து தொடர்ந்து கான்டாக்ட்ல இருப்பாங்க, சம்டைம்ஸ் அந்த இல்லாமலும் போகும். ஆனா அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக நல்ல ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமான அனுபவம். எங்கேயோ தூரத்துல இருந்து நம்மளுக்காக வந்து ஒரு எஃபர்ட் போட்டு எழுதுறது. அது இல்லாம வந்து ரீசெண்டா ஒரு எக்ஸாம் எழுதுன, அது வந்து எழுதுற எக்ஸாம்.
1: ஓ, கை ஓகே
4: எழுதணும்.
1: ஆஹா, 20 மார்க் க்வெஸ்சன் எஸ்ஸேவா அது?
4: ஆமா, அப்ப வந்து ஒரு 2-3 பென் வந்து முன்னாடியே ட்ரை பண்ணி இந்த பென் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி, இங்க் பென் இல்ல பால் பாயிண்ட் பென் தான். அப்போ அதுல வந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கணும், அட் தி சேம் டைம் ஸ்பீடாவும் எழுதணும், அண்ட் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கணும், ஸ்மஜ்ஜாக கூடாது. அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து ஒரு 2 பென் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுனேன். ஸோ அதுதான் மற்றபடி இப்போ வந்து எழுதுறது ரொம்ப குறைவாயிடுச்சு. பசங்களே வந்து அசைன்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்கறது எல்லாமே ஆன்லைன்ல தான் சப்மிட் பண்றாங்க.
1: இப்போ வந்து நீங்கள் ஆனால் பென் பால் வந்து எனக்கும் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, லே லடாக்கில் வந்து எனக்கு ஒரு பென் பால் இருந்தாங்க. ரொம்ப நான் வந்து அப்போ ஸ்கூல் படிக்கும்போது, ஆனால் அது டச்சு அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன் அந்த பழக்கம் இல்லாமல் காலேஜ் மூவ் ஆனதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் இன்ன வரைக்குமே வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இத்தனை வருஷமாக ஒரு பென் பால்? எத்தனை வருஷமாக இது நடந்துட்டுருக்குது?
4: ஒரு 4 வருஷமா நினைக்கிறேன், 4-5 வருஷமா. ஆனா அதுல இருக்கிற ஒரே ஒரு கேட்ச்
1: என்னன்னா,
4: நீங்க வந்து அவங்களோட போன் நம்பரோ இல்ல இமெயில் ஐடியோ அவங்க கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வராத மாதிரி பாத்துக்கணும். இல்லைன்னா வந்து அந்த டச் நம்மளுக்கு விட்டு போயிடும். சில பண்ணிடுவாங்க, அவங்களால வந்து அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையால அவங்களால தொடர்ந்து எழுத முடிய சூழ்நிலையால அவங்களால தொடர்ந்து எழுத முடியாது. ஆனாலும் வந்து நாம தொடர்ந்து எழுதும் போது அந்த கேப் போய் அவங்க திருப்பியும் நம்ம கிட்ட வந்து எழுதுவாங்க, இதனாலதான் என்னால எழுத முடியல அப்படின்னுட்டு. அதே நேரம் வந்து நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்றது நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம அந்த லெட்டர் மூலமா எழுதும் போது அதை வந்து சிலவங்க ரொம்ப பாதுகாப்பாங்க, சிலவங்க அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்மளோட லிமிட்ஸ் தெரிஞ்சு அதிகமான டீடைல்ஸ் எதுவும் கொடுக்காம
1: அவங்க
4: என்ன விருப்பப்படுறாங்க, அவங்க ஆமா ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்டும் மேட்ச் ஆகணும். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இன்னுமே இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு.
1: எத்தனை வருடம் சொன்னி? எத்தனை வருடமா இது?
4: ஒரு 4-5 வருடமா.
1: ஆனா
4: சம்டைம்ஸ் அந்த ஆமா ஒரு 6 மாசத்துக்கு ரெண்டு பேருமே எழுத மாட்டோம், அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எழுதுவோம். ஆமா அந்த மாதிரி. ஆமா, ஆனா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட். ஆமா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரோ பண்றது எல்லாத்துக்குமே, எழுதுறதுக்கு, ஒரு புதுசா ஒரு கல்ச்சர் கண்டு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு.
1: நீங்க
4: உங்களோட லிலி லடாக் பென் பால கண்டுபிடிக்க ஆரம்பிங்க.
1: ஆக்சுவலி இந்த படலம் நடந்தது, நான் வந்து செக்மால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது லடாக்கில். நான் வந்து ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தேன். அப்போ வந்து லீவ் டைமில் வந்து நான் டீச் ஃபார் இண்டியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட தான் இருந்தேன். நம்ம வந்து வாலண்டியராக போய் ஒரு ஸ்கூலில் வந்து அந்த பிரேக் டைமில் ஒரு 2 மாதம் ஸ்கூல் பிரேக் கொடுக்கும்போது நம்ம எங்கேயாவது போய் வாலண்டியராக வேலை செய்யலாம், பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தலாம். அப்போ லடாக்கு போய் இந்த செக்மாலில் வந்து நாங்கள் வந்து வாலண்டியராக இருந்தப்போ இந்த பென் பால் வந்து மறுபடியும் எழுதி விளைவிசி தேடினேன். ஏன்னா லடாக்கில் தான் இருக்காங்க, ஒருவேளை நம்ம மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து போனேன். பட் ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. ரெஸ்பான்ஸே வரல லெட்டருக்கு. மேபி அவங்க அட்ரஸ் மாத்தி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல.
4: இருக்கலாம் இருக்கலாம், ஆனா தெரியல. நீங்க அந்த பேர் வச்சு கூட பண்ணி பார்க்கலாம் இப்ப இருக்கிற சோசியல் மீடியால.
1: கரெக்ட் கரெக்ட். ஆமா
4: அந்த மாதிரி பண்ணலாம்.
1: ட்ரை பண்ணி இப்படியே புடிச்சிடுறேன்.

0: ரொம்ப வருஷமாச்சு, ஆனா நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது.
1: ஆமா, சோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொன்ன அந்த டாபிக் நல்ல டாபிக். நீங்க அந்த பாடல் போட்டு ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ரொம்ப பிளசண்டா நல்ல நிகழ்ச்சி நடத்துறீங்க. வாழ்த்துக்கள், கண்டினியூ டு டு.
0: நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி நிர்மலா. இப்பயும் கையில ஏதாவது ஒரு பெண் வச்சிருக்கீங்களா?
1: ஆமா, ஒரு பெண் வச்சிருக்கேன்.
0: ஆல்வேஸ் பர்சனலா?
1: ஆமா, நான் எப்பவுமே கொஞ்சம் மறதி, அதனால எழுதி எழுதி எழுதி அதை செக் பண்ணிக்குவேன். புது லிஸ்ட் மாதிரி எழுதுவேன், இந்த வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணணும், இன்னும் பெண்டிங் இருக்கு. ஆமா, அப்புறம் சத்யா சொன்ன மாதிரி கிராசரி கிச்சன்ல வந்து ஒரு ஸ்டிக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல அதுலயும் எழுதுவேன். அந்த
0: ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லா பெண்ணையும் பத்திரமா வச்சு பயன்படுத்துங்க. இந்த பென் பால் வந்து நீங்க இப்ப இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இது தெரியாது இருக்கும், அதை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க வச்சு அந்த ரெடிட்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, ரெடிட்ல தான் நீங்க பிடிச்சிங்க பென் பால்? ஓகே,
1: இன்ட்ரெஸ்டிங். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நிர்மலா, மீண்டும் சந்திப்போம். நன்றி நிர்மலாவோட. வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சால் பிரியாணி மட்டும் கிடைக்காது, நல்ல லெட்டர்ஸ் பகிர்ந்துருக்கக்கூடிய நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்கன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அருமை. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: தமிழ் மக்கள்,
0: உங்கள் பாசத்திற்குரிய ரசிகன்
2: பேசுகிறேன்.
0: இனி அந்த குரலை கேட்கவே முடியாதுல்ல?
2: ஆமா, நிச்சயமா அவருக்கு என்னுடைய என்ன மாதிரியான படங்கள், அதுவும் அந்த முதல் மரியாதை எல்லாம் வாழ்க்கையில வர சில படங்கள், புதுமை பெண்ணு படங்கள். நீங்க சொன்னீங்க அவரை பற்றி பேசுறேன், சரி அப்ப வந்து நாங்க பேசுவோம். அதையும் சொல்லிக்கொண்டு மற்றது சத்யாவுக்கு நான் ஏற்கனவே எல்லாருக்குமே சொன்னேன், ஒரு பயணம் வெளிக்கிட்டா தயவு செய்து வெளியில சொல்லாதீங்க, அதே போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து வெளியில சொல்லுங்க. யாராவது கேக்குறீங்களா?
0: இது நீங்க ஒரு முன்ன ஜெயா டிவியில வந்து டே பேராண்டிங்களா, ஏன்டா சொல்ற பேச்ச கேளுங்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி கரெக்ட். ஆக்சுவலி வந்து நீங்க இன்னொரு தடவை சொன்னா ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டோ போடும்போது தயவுசெய்து போடாதீங்க, கண்ணு படம் எதுக்கு இப்ப போட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு அப்படிலாம் நீங்க கேட்டதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு.
2: உங்களோட சீனா விஷயத்துக்கு வந்தால் நானும் இதுதான் ரெனால் தான்,
0: ரெனால் ஸ்பென் தான் அதிக நாள் வச்சிருக்கீங்க.
2: யூஸ் பண்ண, ஆனா எனக்கு படிக்கிற காலத்துல ஆசை ராஜ் அந்த இங்க் பென் இருக்கு தானே?
0: ஆமா.
2: அப்ப அந்த பாக்கர் அது எல்லாம் அப்ப ஃபேமஸ், அவைகள் எங்கட வீட்டை வேறும் அவைகள் எல்லாம் அண்ணாக்கள் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் இருப்பாங்க. அப்ப நல்ல வடிவ அழகான படம் எல்லாம் பேரும். ஆனா எனக்கு என்ன உதவினா அந்த இங்க் பென் வந்து வாழ்க்கையில ஒத்து வாரதே இல்லை.
0: இங்க் பென் உங்களுக்கு செட் ஆறதே இல்ல?
2: இல்ல, நான் சில வேலை அமர்த்தி எழுதுறதா என்னவா தெரியல, அந்த மிட் இருக்கு அந்த பாயிண்ட் இருக்கு தானே, அது ஏதாவது ஒரு பழுது வந்துடும், நான் அதுக்குள்ள ஏதாவது வச்சு நோண்டி அதை பழுதாக்கி.
0: ஓ, உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த பிரஷர் எந்த லெவல் போட்டு எழுதுறது தெரியல, செட்டா செட்டா வரல
2: தெரியாது. ஆனா அது என்னதான் விருப்பம், அப்படியே கொஞ்ச நாள் வச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு உச்சச்சமான பெஞ்ச் ஒரு பத்துக்கு மேல பழுதாகி டேமேஜ் ஆகி இருப்பேன். அதுக்கு பிறகு விட்டுட்டு வேண்டாண்டா சாமின்னு சொல்லித்தான் பிறகு ரெனோஸ் போனது.
0: ஓகே,
2: அது இன்றைக்கு வரைக்கும் அது எல்லாம் இருக்குது. மற்றது அந்த நீங்க சொன்ன மாதிரி கலர் கலரா பத்து அண்ணாக்கள் எல்லாம் அங்கே நினைக்கணும், அந்த பத்து கிட்டத்தட்ட பத்து கலருக்கு மேலே இருக்கும் அதுல அந்த
0: பத்து கலரா.
2: ஆமா, அந்த பெரிய முட்டை குண்டு பெண் ரெண்டு பேரும்
0: நாலு கலர் தெரியும், நாலு கலர் வந்து
2: நார்மலா வாரது. இது வந்து கனெக்ட். அது சிங்கப்பூர்ல எல்லாம் வண்ண இருக்குல்ல வேண்டிய எனக்கு வேற அது வித்தியாசமா இருக்கு. ஜாலியா கொண்டே எல்லாரும் காட்டுறது வேற என்ன அப்படி அப்படி என்ன படிக்கிற காலத்துல வந்தாரு ஜாலி தான்
0: கண்டிப்பா
2: அப்படியே அது அல்ல அது எல்லாம் சொல்லலாம். டைம் இருந்தா எனக்கு பாட்டு புதுமை பெண் படத்துல இருந்து சென்ட்ரல் சிங்கல் ஆகி வருமே என்ற அந்த பாட்டு
0: போட்டுருவோம் கண்டிப்பா உங்களுக்காக.
2: நன்றி
0: நன்றி ரசிகன், மீண்டும் சந்திப்போம். தேவதாஸ் வந்து லைனில் வெயிட் பண்ணார், திடீர்னு காணாமல் போயிட்டார். தேவதாஸ் மறுபடியும் கால் பண்ணுங்க, உங்கள் லைனை எடுக்கிறேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க ரமேஷ், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நான் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். பாடல் வந்து டைம் இருந்தால் அங்காடி தேர்லேருந்து அவள் அப்படின்னு அழகில்லைங்க பாடல்.
0: ஆஹா, எதனால
3: பின்னாடி சொல்ல போற ஒரு இதுல ஈடுபட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் பாரதி ராஜா கேள்வி போட்டேன் இன்னைக்கு, ரொம்ப அந்த இறக்கம் இறந்த இறக்கங்களுக்கு சொல்லிக்கொண்டு பாடல் கேட்கும். இந்த பால் பாயிண்ட் பேனை வந்து நீங்க சொன்னீங்க, இது ஒரு போன மாசம் தான் ஒரு கிட்டத்தட்ட 150 பால் பாயிண்ட் பேனை போய் டொனேஷன்ல கொடுத்தேன்.
0: ஓ சூப்பர், ஓகே.
3: ஏன்னா நம்ம வாங்கணும்னு இப்ப வாங்குவோம், என் பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பால் பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த மெல் ரொம்ப மைனூட்டா 0.1, 0.2, 0.3 இப்போ அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு 0.5 மேலதான் பிடிக்கும்.
0: எனக்கு 0.5 அவ்வளவுதான், 0.5, 0.5, 0.7 இது ரெண்டு தவிர வேற எதுவுமே செட் ஆகுறதுல எனக்கு
3: பிடிக்கும். சோ அந்த மாதிரி பாயிண்ட் நிறைய இந்த ரெனால்ஸ் ஜெனரேஷன் ப்ரோட்டியோ அந்த மாதிரி பாயிண்ட், அந்த மாதிரி 6 கலர் பேனா நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன் நானு 6 கலர் வந்து 10 கலர் நான் பார்த்தது இல்ல, பட் இருக்கலாம் இருக்கும். அதனால அந்த கடை பேனா கடைக்கும் போனா விதவிதமா வச்சிருப்பானுங்க. ஆமா 6 கலர் வச்சிருக்கேன், இப்போ 4 கலர் வச்சிருக்கேன். சோ 6 கலர் பேனா இருக்கும், 4 கலர் பேனா இருக்கும். ஊர்ல அந்த நான் படிக்கும் போது யூஸ் பண்ண பால் பாயிண்ட் பேனா ஊர்ல அப்படியே வச்சிருக்கேன். ரெனால்ஸ் இன்னும் நிறைய மைக்ரோ டிப் அது இருந்து இப்போ கிட்டத்தட்ட 40 பால் பாயிண்ட் பேனா அப்படி சொன்ன மாதிரி என்ன சுத்தி வந்துகிட்டே போயிட்டு இருக்கோம்.
0: அதிகமா பயன்படுத்துறதும் பால் பாயிண்ட் பென் தான் இப்பயுமே.
3: இல்ல பால் பாயிண்ட் பேனா இங்கு பேனாவும் இருக்கு,
0: இங்கு பேனாவும் இருக்கு.
3: ஆமா, ஏன்னா அந்த இங்க வாத்தியார் ஒன்னு காலேஜ் படிச்சு முடியுமோ சொன்னாரு, ஆட்டோகிராஃப்ல இங்க் பிஃபோர் இங்குன்னாரு. அந்த அதனால அந்த இங்கு பேனாவில் எனக்கு இது வந்துடுச்சு. அந்த நீதிபதிகள்லாம் வந்து அந்த கடைசிய தீர்ப்பது பேனா உடைச்சிருவாங்களா அந்த இங்கு. சோ அந்த மாதிரி நீ இருக்கணும், திங்க் பிஃபோர் இங்க் உடைக்க மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி இது பேனா நல்ல கிரேஸ் தான். நான் பால் பாயிண்ட் பேனா நிறைய வச்சிருக்கேன். ஸோ அப்படிதான் ஓடும். ஒருத்தர் வந்து அது ஆபீஸ்ல வந்து ஓவிய போட்டி நடந்தது. ஓவிய போட்டி வந்து பழுது பரிசு வாங்கிட்டு வந்தா வீட்டுல இருந்த குமுதவள்ளி மனசு குடும்பத்தவள்ளி கும்மு கும்முன்னு கும்பிட்டான். நல்லா ஷார்ப்பா கையை வச்சுக்கிட்டு கும்மு கும்முனு கும்பிட்டான். ஏன்னா ஓவிய போட்டி நடந்துச்சு. ஓவிய போட்டிக்கு வந்து அதுக்கு முக்கியமான வந்து அந்த பென்சிலும் அந்த ஷார்ப்னஸும் பேனா வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஷார்ப்னஸ் டிஃபரன் ஹேருக்கு ஒரு பாயிண்ட், உடம்பு கைக்கு பாயிண்ட் அப்படின்னு டிஃபரன் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி நடந்தது. வீட்டுல மனுஷி குமுதவள்ளி வந்து நிறைய ஒரு டிசைன் டிசைன் பேனால வாங்கி வச்சுட்டு போயிட்டு, யாரு வரையறது கஷ்டம். சோ யாரு வரையறது, அழகா இருக்கணும், நல்ல தத்ரூபமா இருக்கணும், கரெக்ட் சைஸ் எல்லாம் போட்டிருக்கணும், நெகம்பு இதெல்லாம் வள பண்ணணும்னு சொல்லிட்டு இது மனுஷி கொடுத்த பேனால எடுத்துட்டு போனான். இருந்தாலும் அங்க ஆபீஸ்ல அமுதவள்ளி
0: கொடுத்தான்.
3: ஆமா, அமுதவள்ளி கொடுத்த பேனா நல்லா இருந்துச்சு. அதுல வரையும் போது அமுதவள்ளியே வரைஞ்சிட்டான் குமுதவள்ளியே வரையறதுக்கு. அப்படியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாக்க கூட இல்ல, அவனுக்கு தெரியாம வரைஞ்சிட்டான். வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கிட்டான். வாங்கி அந்த கொடுத்தா கேட்டா, இல்ல அந்த பேனா ரொம்ப ஷார்ப்பா இருந்ததுங்க, ரொம்ப இருந்தது டி அப்படிங்க. இப்ப அப்ப என் பேனா ஷார்ப்பா இருக்கும், கையில குத்திட்டு கையில பார்த்து குடைச்சு விட்டேன். சோ இந்த மாதிரிலாம் நடக்கும். பேனாக்கள் சில விஷயங்கள் கையெழுத்து போடும் போது எழுதாது, விட்டு விட்டு எழுதும். சோ இதெல்லாம் நம்மளுக்கு தற்செயல கடன் வாங்குவோம், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். சில பேர் பேனா கூட கடனே கொடுக்க மாட்டாங்க, அந்த இது மாறிடும் அங்க அந்த கை வாகு.
0: ஆமா, பிரஷர் அதிகமா போட்டா அதோடைய பேனாவுடைய தன்மை மாறிடும்.
3: தன்மை ஒருத்தங்க ஒரே மாதிரி எழுதியிருப்பாங்க, பேனா கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு என்னுடைய ஒரு நல்ல பழக்கம்னா, யாராவது கடன் பேனா கொடுத்தாலும் மூடியை கழட்டிட்டு பேனா மட்டும் தான் கொடுப்பேன், மூடிய கொடுக்க மாட்டேன்.
0: எடுத்துட்டு போக முடியாது,
3: எடுத்துட்டு போக முடியாது, சட்டையும் சொல்ல முடியாது, எங்கும் போக முடியாது, திருப்பி தேடி கொண்டாந்து கொடுத்துருவாங்க.
0: கரெக்ட், கரெக்ட. பிரில்லியண்டா பல விஷயங்கள். நீங்க நிறைய தடவை பேங்க் போயிருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப பல பேனாக்களை ஏமாந்துருக்கீங்க, பல பெண்கள் கிட்ட ஏமாறத விட பல பெண்கள்ல ஏமாந்துருக்கீங்க.
3: ஐயோ 40 பெண்கள் ஏமாந்தன அதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி. இப்போதைக்கு இந்த பாட்டு கூட நீங்க எப்படி ஏமாந்தீங்கன்னு சொன்னா போறேன்,
0: உடனே பால நம்ம கேட்டு போட்டு போயிடுவாரு. சிறப்பு, நன்றி ரமேஷ். நன்றி,
3: வணக்கம். நன்றி, நன்றி.
0: ஆல்வேஸ் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ற ரமேஷ் இன்னைக்கு சொன்ன கதை. எனக்கு என்னமோ இந்த வடிவேலுக்கு எனக்கு என்னமோ ஓ மேலதான் ஒரு சந்தேகம். இந்த அந்த வரைஞ்சி கொடுத்து பேனால குத்து வாங்கினதெல்லாம் வந்து யாரு, கற்பனை கதாபாத்திரமா இல்ல உண்மையில் நடந்த சம்பவமா? அந்த சம்பவத்துல இடம்பெற்ற அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ரமேஷா அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாமே ரகசியம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ராஜேந்திர. ரவிபாலா
0: சொல்லுங்க. மீண்டும் ரவிபாலா சுவாமிகள் சொல்லுங்க.
2: எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க ஒரு சௌகரியம் வந்து சொன்னா அந்த கையெழுத்து தலையெழுத்து சொன்னா.
0: ஆமா,
2: கையெழுத்து போடுறது பெண், தலையெழுத்து மாத்துறதும் பெண்.
0: ஆமா,
2: ஆனா கையெழுத்து போடுற பெண் ராஜ் எக்ஸ்பயர்ட் ஆயிரும், நீ குனிந்த தூக்கி எரிஞ்சிடலாம்.
0: தலையெழுத்துற மாத்திர பெண்ணை வந்து தொலைக்கிறது கஷ்டமாயிருது, மத்ததெல்லாம் ஈஸியா தொலைஞ்சு போயிருது. அதிகம்.
2: அந்த சந்தேகத்துக்கு நன்றி. சொன்னீங்களே,
0: ஆமா, ஒரு புது கம்பெனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு நம்ம தலை.
2: என்ன
0: இருக்கு, நம்ம எல்லாரும் மீட் பண்ண ஜாலி தானே. நம்மளே சொல்ல முடியும், அது கடைசி வரைக்கும் ரகசியமாவே இருக்கட்டும். எதுல லெஜண்ட்னு யாருக்கும் தெரியக்கூடாது.
2: நன்றி ராஜ்.
0: நன்றி, நன்றி ரவிபாலா. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கண்ணா.
4: என்னடா பயணம் போறது உண்மையா? நானும் வந்து ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அம்மாவை பாக்குறது வந்து, நானும் இந்த வைஃப் பிள்ளைகள் எல்லாரும் ரெடியா இருந்தாங்க டிக்கெட் எல்லாம் போட்டு.
0: சரி,
4: ஸ்ரீலங்கா போய் அந்த அது அம்மாவுக்கு திடீரென்று ஒரு சுயினமாயி நான் டிக்கெட்டை மாத்தி ஒரு ஒரு மாசத்துக்கு முதலே போய்.
0: ஓ, நீங்க சொன்னீங்களே கடைசி வரைக்கும் போகவே முடியாம போச்சு அந்த டெத்துக்கு.
4: உயிரோட பாக்க முடியாம போயிட்டு. உண்மையா அது, உண்மையா அது பயணம் போற ஆறா இருந்தாலும் முதல்ல சொல்லக்கூடாது,
0: சொல்லக்கூடாது.
4: ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடய இருக்கு.
0: கரெக்டா, நிச்சயமா. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்ல போறது இல்ல. ஓகே, அது இல்லாம சுதாண்ணா, நம்ம போற இடம்லாம் யாருக்கும் சொல்லாம போற மாதிரிதான் இருக்கும். அதனால இது கண்டிஷன்ல டிஃபால்ட்டா அப்ளை ஆயிரும். ஓகே, ரைட் சுதாண்ணா. நீங்க கிளம்புங்க, இப்ப தாய்லாந்துக்கு எப்ப கிளம்புறீங்க? ஓகே, ரைட், வந்துடுறேன், வந்துடுறேன். சரி, நன்றி, நன்றி. அவர் வந்து லாஸ் வேகாஸ் போற ஆளு, வெளியில சொல்லிட்டா போவாரு, யாருக்கிட்டையும் சொல்லாம தான் போகணும். ரசிகன் லாஸ் வேகாஸ்க்கு போறவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான். எந்த பயணம் போனாலும் யாருக்கிட்டையும் சொல்லாம போங்க, அப்போதான் வந்து அது பெட்டரு. இல்லைன்னா வந்து கண்ணு வச்சிருவாங்க, இந்த பயணத்தில் ஏதாவது சில தடங்கள் வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. வேலிட் பாயிண்ட் தான். ஓகே, இப்போ வந்து பாடல்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். கோவிந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டாரு, இதையன் அவருடைய பாடல் இருந்து ஆரம்பிப்போம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சிங்கம், என்ன இவ்வளவு லேட்டா?
1: லேட் இல்ல, உங்களுக்கு போன் அடிக்க அடிக்க அடிக்க இங்கே.
0: ஐயோ மன்னிச்சிருங்கோ. அப்ப தப்பு உங்க மேல இல்ல, தப்பு என் மேலதான்.
1: அடிச்சு கடைசியா
0: விட்டுட்டேன், நிறுத்திட்டீங்க போடா அப்படின்ட்டு. பேனாக்கள் பயன்படுத்துறதுல நீங்க கில்லாடின்னு கேள்விப்பட்டேன். உங்க ஏரியால பேனா பக்கிரி அப்படின்ற
1: மாதிரி இப்பவும் எந்த வேலையில
0: அடிக்கடி
1: மட்ட
0: போகல
1: எல்லாமே இந்த பொக்கெட்ல இருக்கும்.
0: என்ன நிறம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நிறம்?
1: எனக்கு கருப்பு தான் பிடிக்கும்.
0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். ஓகே,
1: கருப்பு தான் விருப்பம். மற்றது நான் ஊர்ல இருக்கேன் ஒரு பெண் ஒன்று வச்சிருந்தேன், பேரு இல்லை
0: அதுல. பேனா புரியல எனக்கு, திடீர்னு புதுசா கேக்குறவங்க சந்தேகப்படுவாங்க, அதனால நான் தெளிவுபடுத்த. ஊர்ல இருக்கிறப்ப நான் ஒரு பெண்ணு வச்சிருந்தேன்
1: அப்படின்னா
0: மற்றது
1: நீங்க சொல்ற மாதிரி இங்க நான் வச்சுக்கிற பெண்கள் எல்லாம் அந்த பிக் பென் தான்.
0: பிக் பென் தான் இங்கேயும் நீங்க பயன்படுத்துறீங்க? ஓகே,
1: நான் வச்சுக்கிறது நான் பிக் பென் தான்.
0: பாடல் ஏதாவது கேட்க விருப்பப்படுறீங்களா?
1: எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திச்சு கொண்டு பாடல் வந்து
0: பாட்டு இருக்கு. நான் பாரதி ராஜா சாருடைய திரைப்படத்துல இருந்து பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய, அதையே உங்க பேரை சொல்லி
1: போட்டுறேன்
0: கேப்போம். கண்டிப்பா, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி சிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
1: முழுமையடையுது.
0: காத்திருந்து வந்து மறுபடியும் கால் பண்ணி என்னோட இணைந்ததுக்கு நன்றி.
1: நன்றி
0: சூப்பர், நன்றி சிங்கம், மீண்டும் சந்திப்போம். அவ்வளோதான், நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மறுபடியும் சுதானா வந்திருக்காரு, சொல்லுங்க. ஹலோ,
2: இல்ல இல்ல நான் வரல, நான் இந்த ஆப் வந்து வேலை செய்யல, அதான் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
0: கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? சரிண்ணா, ஓகே, இணைப்பில் இருங்க. நீங்க ஆப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, அது வேலை செய்யும். பிஸியா இருக்கலாம் செய்யல. ஓகே, அதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா வேலை செய்யும். நன்றி, அவ்வளவுதான். இதோட சிறப்பா முடிஞ்சது. கரெக்டா நேரம் 11:01 ஆகுது. இன்னைக்கு கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சு உங்களுடைய நீங்க பயன்படுத்துற அந்த பேனாவை பத்தி சொன்னதுக்காக நன்றி. இன்னொரு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். என்னன்னா, நிறைய நேர்கள் ட்ரை பண்றீங்க, லைன் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால நீங்க அதை அப்படியே விட்டுறீங்க, சே அடப்போடா என் நேரமே என்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்காகவே தான் இந்த ரிக்வஸ்ட்டு. இப்போ வந்து செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நான் பாரதராஜா சாரை பற்றி பேச போகிறேன். அது முடிய நீங்கள் வந்து ஒரு 11:30 மேலே யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கூட பேச ட்ரை பண்ணி லைன் கிடைக்காத கட் பண்ணிங்களோ நீங்கள் வந்து அப்போ இல்லை 11:30 மணிக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் லைன் ஃப்ரீயாக தான் இருக்கும். மறுபடியும் வந்த ஆட்களே வராமல் நீங்கள் ட்ரை பண்ணி என் கூட பேச முடியாமல் போன நேர்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெகுலர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண நேர்களும் வந்து லைன் ஸ்பேஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து என்கேஜ் ஆகாமல் அந்த கனெக்ஷனையும் ஏற்படுத்தலாம். ஸோ யாரெல்லாம் புது நேர்களும் சரி, நீங்கள் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்கேஜாக இருக்குது, இல்லைனா நான் உங்களோட பேச முடியல, பொறுமை இழந்துட்டேன், வெறுப்பாகி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இப்போ 11:30 மணிக்கு வந்து ஃபுல்லாக லைன் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களை நான் இணைப்பில் எடுத்து பேச விரும்புகிறேன். செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
3: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டு என்று சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொள்ளது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கே தெரிவித்தார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்திந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃப்ரீலான் அன்ரிலையபிள் பாய்ஃபிரண்ட் என்ற தனது அரசியல் நினைவுக் குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் இயக்குநடவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடி அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வடகமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை ஆபத்துக்குள்ளாக்கிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துக் கொண்டார். தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. நாலஞ்சு முறை வந்துட்டு லைன்ல இருந்து கட்டாயி போன காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அவங்கள ஒரே ஒரு தரம் எடுத்துற சாரா. ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சாரா. எனக்கு புரியுது, நீங்க வந்து டியூட்டியில இருந்தாலும் நமக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும்னு சொல்லி கால் பண்ணிருக்கீங்க.
2: இல்ல, எல்லாரோட கண்ணையும் கொஞ்சம் மண்ண தூவிட்டு அடிக்கடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு போறேன்.
1: அப்படியா? ஓகே. சே, இது வல்லவா சின்சியரிட்டி? இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நம்ம நிகழ்ச்சிக்கு பெருமை.
2: இல்ல, அதுதானே.
1: சாரா, நீங்க தான் ஒரு டீச்சர் ஆச்சு, கண்டிப்பா எப்பயுமே கையில வந்து ஒரு பென் வச்சிருப்பீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, பென் வந்து உண்மையில அந்த யார் இதுன்னு சொன்ன மாதிரி பென் கையில இருக்கும். என்னுடைய பேக்ல ஒரு பென்னும் ஒரு நோட் புக்கும் கட்டாயம் இருக்கும். ஏதாவது புதிய ரேடியோட கேட்டாலும் புதிய நிகழ்ச்சி உடனே எழுப்பிக்கிறது. ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு தெரியாத உண்டு, படத்துல பெயர் ஏதாவது டக்குன்னு எழுதி கொள்வேன். அதனால அது வச்சிருக்கிறது கட்டாயம். அப்பாவும் உங்க அப்பா மாதிரி ஒரு பேனாவை பாக்கெட்ல போட்டு வெளியே தெரிய வைப்பாங்க, பெரிய டீச்சர் மாதிரி.
1: ஓகே, நைஸ் நைஸ்.
2: அடுத்தது அந்த இன்னொரு சின்ன ஒரு தகவல், சஜஷன் உண்டு.
1: சொல்லுங்க.
2: அந்த யாரு குயின்ஸ்டனும் செல்வகுமாரும் டிக்கெட் வின் பண்ணினாங்க என்ன?
1: ஆமா,
2: அவங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்க கூட ரெடியா இருக்கிறோம் சொல்லி சொல்றோம்.
1: எப்படி எப்படி?
2: அவங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா தியாகம் செய்யறதுதான் என்னுடைய பேரையும்
1: போட்டுக்கொள்றேன். அப்ளிகேஷனை போட்டு வைக்கிறீங்க. புரியுது புரியுது. யார் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த டிக்கெட்டை சாராவுக்கு கொடுத்தா சாரா வந்து போக விருப்பப்படுறாங்கப்பா. குயின்சன் நீங்க நிகழ்ச்சியை
2: கேட்டுட்டீங்க. 2004 ஆண்டுல இருந்து இது வரைக்கும் அவரோட குழந்தை ஒன்பது நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த பாசம்.
1: ஓ, அந்த பாசம். செல்வகுமாரும் வந்து போகல அப்படின்னா அந்த டிக்கெட்டை சாராவுக்கு கொடுத்துடலாம்.
2: ஓகே.
1: ஆனா செல்வகுமார் நேத்து வந்து சொன்னாரு, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட நம்பர் நோட் பண்ணி அந்த டிக்கெட் எப்படி வாங்கணும் சொல்றதுக்கு. அந்த ப்ரொசீஜர் சொல்றப்ப அவர் பயங்கர பெருமையா சொன்னாரு, எப்ப கான்டெஸ்ட் நடந்தாலும் TVICMRலாம் எனக்கு கண்டிப்பா ஒரு டிக்கெட் கிடைக்கும், எனக்கு அந்த ராசி இருக்கு, எனக்கும் TVICMRக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
2: இல்ல, எனக்கும் ஒவ்வொரு முறையும் கிடைக்கும். நான் ஒவ்வொரு முறையும் ஃப்ரீயா வின் பண்ணி தான் போவேன். இந்த முறை தான் கிடைக்கல, ட்ரை பண்ணுவோம்.
1: இன்னும் இருக்குது, டைம் இருக்கு. இதோ மத்த RJ's வந்து சில போட்டி நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம உங்களுக்கு ஒரு டிக்கெட் உசார் பண்ணுவோம். சரியா?
2: நன்றி நன்றி ராஜா. அந்த ஏதாவது பாட்டு போடுங்க. பாரதி ராஜா இழப்பு ரொம்ப கவலையா இருக்கு, அவர் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆழ்ந்த இளங்களை சொல்லிக்கொண்டு ஏதாவது பாட்டு போடுங்க. நானும் கலவுல அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பேன்.
1: கண்டிப்பா இணைப்பில் இணைந்துருங்க. ரொம்ப நன்றி சாரா, மீண்டும் சந்திப்போம் சாரா. இப்போ இவ்வளோ கேப் கிடைச்சாலும் அதில் வந்து கரெக்டாக கூப்பிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க, அதற்காக நன்றி. நேர்கள் கேட்ட பாடல்கள் இப்போது ஒலிக்கும்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: கண்மணி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
6: 6700 2222 j.ca.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 9054176069.
9: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 9059461000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 4167571000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 6474545.

பாரதிராஜா சாரை பற்றி தான் ஒரு ட்ரிபியூட். இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த அந்த காலத்துக்கும் அழியாத பொக்கிஷங்கள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இவர் வந்து திரைப்பட இலக்கணத்தையே வந்து மாற்றின ஒரு ஆள். எப்படி மாற்றினார் அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து எப்பயுமே சினிமாக்கள் வந்து ஸ்டுடியோவில் மட்டும்தான் எடுக்கப்படும். மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஃபில்ம் வந்து ஸ்டுடியோவில் இருக்கும். ஒரு 10% சில அவுட்டோர் ஷார்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. பாடலுக்கு மட்டும் வந்து அவுட்டோர் போவாங்க, இல்லைனா பாடலும் செட்டு போட்டு உள்ளே எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்கும், கொஞ்சம் கிளாமர் இருக்கும், ஒரு போர்ஷன் காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் ஹீரோயிஸ்டிக்கான ஒரு ஒரு நபர் வந்து எல்லாத்தையும் சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றுவார். இதுதான் ஒரு டெம்ப்ளேட் இருந்தது அவருடைய முதல் படத்திலேயே. இவன் ஹீரோவா எனக்கு புரியலையே, எப்படி இதை ஹீரோவாக அக்செப்ட் பண்ண முடியும், இந்த ஹீரோவுக்கு இப்படி தான் கதாபாத்திரமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு எல்லாரும் தெளிவாக வரத்துக்குள்ளார ஒரு படத்தை எடுத்து அதை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்குன ஒரே பெருமை பாரதிராஜாவை தான் சேரும். 1977 16 வயது நிலை அப்படின்ற ஒரு படம், அதன் மூலியமாக தான் வந்து இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. ஆனால் ஒரு டெபியூ டைரக்டர் மாதிரியே இல்லை இவர். ஏன்னா இவர் எடுத்துக்கிட்ட அந்த டிரெக்ஷனுடைய கோர்சஸ் அப்படி, இவர் வந்து ஃபுல்லாக இதை படித்து 3 மிகப்பெரிய இயக்குனர் இமயங்கள் கிட்ட வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், ப்ளஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி வந்து இவர் ஒர்க் பண்ணதுனால பயங்கர வெர்சட்டைலான நாலேஜ் சினிமா மேலே, டெக்னிக்கலாகவும் சரி, ஸ்கிரிப்டிங்லையும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, மிகப்பெரிய புத்திசாலி. இவர் ஸ்கூல்லிருந்து வந்த எல்லாருமே மிகப்பெரிய டைரக்டர்ஸ். இப்போ இவர் ஸ்கூல்லிருந்து எல்லாருமே பிரமாதமாக வந்து இயக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய இமயங்களாக வந்து உட்காந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாரதிராஜா அப்படின்ற அந்த ஒரு ஆளுடைய விஷன், கமல்ஹாசனை வந்து ஹீரோவாக போட்டு, ரஜினிகாந்தை வில்லனாக போட்டு அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, கவுண்டமணியை வந்து பயங்கரமாக அதில் ஹிட் ஆக்க வச்சு, அதே படத்தில் வந்து முதல்ல டெபியூ நடிகையாக வந்தது தான் வந்து ஸ்ரீதேவி. அந்த படத்தில் வந்த அத்தனை பேருக்குமே வந்து செம்ம கரியர். எல்லாருமே வந்து சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துட்டு போனாங்க. அதுதான் வந்து இந்த 16 வயது நிலையோடைய பியூட்டி. அந்த படத்தோடைய மிகப்பெரிய மைலேஜ் ஆஃப்கோர்ஸ் இளையராஜா சார். பாரதிராஜா இளையராஜாவோட காம்போ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வருடமாக நண்பர்கள். சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தெரியும். அவன் இவன் வாடா போடான்னு பேசிப்பாங்க. தியேட்டரில் வந்து இந்த தியேட்டர்னா அந்த ஸ்டேஜ் பிளேஸ்க்கெல்லாம் வந்து இசையமைச்சிட்ருப்பார் இளையராஜா. அப்போலேருந்தே வந்து பாரதிராஜா தெரியும். ஸோ இவரும் வந்து நான் டைரக்டர் ஆனால் நீ தான்டா மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் வந்து சொல்லி பேசின காலமெல்லாம் இருக்குது. சில அழகான இன்டர்வியூஸ் இருக்கும் பாரதிராஜா இளையராஜா சாரை பற்றி சொல்கிறதும். இளையராஜா பாரதிராஜா பற்றி சொல்கிற இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி, இவருடைய ஒரு ஜேர்னியை கொஞ்சம் புரட்டி பார்ப்போமா. எப்படி ஒரு டைரக்டர் வந்து இப்போ வந்து 2 படம் எடுத்துகிட்டு ஹிட் படம் கொடுத்துட்டு 3வது படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்து 4வது 5வதுன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி விட்டு தூக்கிடுறாங்க. ஆனால் கண்டினியூஸாக வந்து ஹிட்டை கொடுத்துருக்காருங்க மனுஷன். தலை இங்கே பாருங்கள் சொல்கிறேன், 1977 வந்து 16 வயது இல்லை, சரியா 1977 16 வயது இல்லை, 78 வந்து கிழக்கே போகும் ரயில், அதுவும் பாட்டை சூப்பர் ஹிட்டு, பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. நானுமே எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாடலில் 1-2. அடுத்து இவர் வந்து ஃபுல்லாக கிராமிய கதைகள், ரொம்ப மண்வாசனை உள்ள கதைகள், இல்லைனா வந்து அப்படியே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனை லவ் ஸ்டோரி வந்து வேறு வேறு மாதிரி சொல்கிற ஆள் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப, கண்ணா இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி 1978 வே அஹெட், அப்போல்லாம் இந்த படத்தை வந்து எல்லோரும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத நிறைய பேசுகிறவங்களாம் இருக்காங்க. சிகப்பு ரோஜாக்கள் அந்த திரைப்படம் 1978 வந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் சும்மா டர்ராவீங்க. அந்த மாதிரி ஒரு படம், எப்படி இந்த படம் மனசை யோசித்து எடுத்தாரு அப்படின்ற ஆச்சரியத்தை கொண்டு வர்ற ஒரு படம் சிகப்பு ரோஜாக்கள். ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படத்தை வந்து கொண்டு வந்தார். அடுத்தது
இவர் வந்து நிறைய தெலுங்கு படத்தையும் தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். 79 அடுத்த வருஷமே புதிய வார்ப்புகள், அது சூப்பர் டூப்பர்.

ஹிட்டு. அடுத்தது அதே வருஷமே நிறம் மாறாத பூக்கள், அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டு. அடுத்தது அடுத்த வருஷம் வருஷ வருஷம் இறக்கிட்டே இருக்காரு. 1980 வந்து நிழல்கள் திரைப்படம் வருது. நிழல்களும் வந்து பயங்கரமான ஹிட் படம், எல்லாம் சொல்லவே தேவை. அடுத்தது நிழல்கள் வருது 80 வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக வருது என்னோடது, அது சூப்பர் ஹிட் ஆகுது. வேற எல்லா படத்தையும் அடித்து நவுத்திட்டு நம்ம படம் தான் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. 1980 வந்து ஒரு ஹிந்திலையும் போயிட்டு இதே சிகப்பு ரோஜாக்கள் வந்து ரீமேக் பண்ணுறாரு, பண்ணிட்டு இங்கே வந்து அதே சமயம் நிழல்கள்ன்ற திரைப்படத்தையும் எடுக்கிறாரு. அடுத்து சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்ம வெறும் லவ் ஸ்டோரியாக பண்ணணும், இப்போ ஊரில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து பேசுவோம், இந்த ஜாதி மதம் இதெல்லாத்தையும் வச்சு என்னென்னலாம் வந்து பேசிட்டுருக்கானுங்க, அடித்து தூக்குவோம் அதன்னு சொல்லிட்டு எடுத்த படம் வந்து அலைகள் ஓய்வதில்லை. 1981 இப்போ வரைக்குமே கல்ட் கிளாசிக்காக இருக்கிற ஒரு படம், லவ் ஸ்டோரின்னா திரைப்படம். நீங்களாம் என்னடா சினிமா காதல் சினிமா எடுக்கிறீங்க, நான் எடுத்து வச்சுருக்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே வந்து ஒரு காதல் திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா ஃபிலிம் கிராமரை வந்து நீங்கள் இப்படி தான் ஷார்ட் வைக்கணும், இதுக்கு தான் ஒரு எமோஷனை சொல்கிறதுக்கு இதுதான் வந்து வழி அப்படின்னு ஒரு முதல்ல இந்த திடீர் ஆச்சரியம் திடீர் பயம் ஐயோ அப்படின்றதுக்கு ஷாக்கை எப்படி நீங்கள் காட்டுவீங்க. இந்த ஆளை நிற்குது, பறவை பறக்கிற பறவை அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, ஓடுற தண்ணீர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, ஆடுற காற்றுல ஆடுற மரங்கள் ஃப்ரீஸ் ஆகுது. இந்த ஷார்ட் எல்லாத்தையும் வந்து அண்ணாத்தை தான் வந்து இது வந்து கொண்டு வந்தார். ஏற்கனவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த ஆலைகள் ஃப்ரீஸ் ஆகிறது மட்டும் இருந்தது, பட் சர்ப்ளஸாக அது மட்டும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்டர்வியூட் ஷாட் இருக்கும், ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு சீன் நடந்துகிட்ருக்கோம், திடீர்னு அதில் வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறக்கிறத ஒரு ஷார்ட்டாக வச்சுருப்பார், ரெண்டு பூக்கள் அப்படியே இயற்கையிலே ஆடிட்டுருக்கிறத வந்து ஷார்ட் வச்சுருப்பார், ஒரு மீன் வந்து ஒரு தண்ணியில் அப்படியே நீந்து போகிறத ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு அதை மட்டும் வச்சுருப்பார். முக்கியமாக வந்து பாரதிராஜா சாருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் சொன்ன விஷயம் இது, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட் என்னன்னு தெரியுமா, அவர் ஆல்ரேஸ் இது ஒரு படத்தில் கண்டிப்பாக ஒரு ஷாட்டாவது இது இருக்கும் அப்படின்னா அது என்ன தெரியுமா, எய்தர் அது வந்து ஒரு சன் ரைஸாக இருக்கும் இல்லைனா ஒரு சன்செட்டாக இருக்கும். ஒரு சன்ரைஸ் ஷாட் ஒரு சன்செட் ஷாட் வந்து கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்து வைப்பாராம், அது வந்து அவருக்கு பயங்கர எமோஷனல் கனெக்ட். சும்மாவே படத்திலே தேவையில்லைனாலும் அதை அதாவது அழகான ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற சீனை பார்த்தா ஏய் அது எடியா அது எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஷாட்டை வச்சுருக்கிறாரு. அலைகள் ஓய்வது இல்லையா 1981. அடுத்தது டிக் டிக் டிக், என்ன படங்கள் இதெல்லாம், டிக் டிக் டிக் படத்தை எப்படி இவர் வந்து இந்த மாதிரிலாம் யோசித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வியந்தது உண்டு. டிக் டிக் டிக் திரைப்படம் இதெல்லாம் ரீவிசிட் பண்ண வேண்டிய படங்கள், இப்போயும் யூடியூப்பில் முழு படமே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள். எப்படி வந்து ஒரு மூணு ஹீரோயின் கதாபாத்திரத்தை வச்சு அங்கே வந்து ஒரு டைமண்டை வந்து எப்படி வந்து அவங்க கடத்துகிறாங்க, அந்த டைமண்ட் மாஃபியாவை தனியாக ஒரு ஸ்கிரிப்டாக யோசித்து என்ன தான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாலும் அதை வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு கதை வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதுறதுல அன்னு கிங்கு. அதுக்கப்புறம் 1982 வாலிபமே வாவா என்ற அந்த படம். அடுத்தது வந்து 1983 வருது மண் வாசனை, அந்த திரைப்படம் 1983 எடுக்கிறாரு, அதுவும் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து 1984 எல்லாத்தையும் தகர்த்தெறிகிற மாதிரி புதுமை பெண் படத்தை வந்து எடுக்கிறாரு. 1984 புதுமை பெண் வந்த பீரியட் இது, எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவர் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கராக இருந்திருக்காருன்றது அதுலாம் தெரியுது. சும்மா புதுமை பெண் திரைப்படத்தை எடுத்துட முடியாது, நீங்கள் இலக்கியத்திலையும் ஹிஸ்ட்ரியிலையும் அப்புறம் சமுதாய ரீதியான உங்கள் பார்வையிலையும் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷன் வச்சிருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்க முடியும். ஸோ 1984 புதுமை பெண் படம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ கூட நான் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு மட்டுமே பார்க்குறது வந்து ஒரு கைதியின் டைரி அப்படின்ற அந்த படம். ஐயோப்பா ஸ்க்ரீன் பிளேயில் வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னா அந்த ஒரு கைதியின் டைரின்ற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செமையாக இருக்கும் அந்த படம். அந்த கைதியின் டைரி வந்து அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கிறப்ப 1985 வருது இந்த படம். என்னப்பா இவர் மட்டும் நான் ஸ்டாப்பாக ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு, அடுத்து எந்த ஜானரில் எப்படி எடுப்பார்னே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது முதல் மரியாதை அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறார். சிவாஜி கணேசனை ஹீரோவாக வச்சு, அப்போ வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து பயங்கர ஷேப்லையும் இல்லை, மார்க்கெட்டும் பயங்கரமாக இல்லை அவருக்கு.
கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருந்தது. ஃபிசிக்கலாகவும் அவர் பார்க்க வந்து ஒரு ஹீரோ மாதிரியும் இருக்க மாட்டார். அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் வயசான கேரக்டராக தான் வந்து இவர் கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, சிவாஜி சாரை வந்து அப்படி நடங்க, அப்படி போங்க, சரி அப்படியே உக்காருங்க, ரைட் அப்படியே வாங்க, அப்படி திரும்புங்க, அப்படியே வந்து மேலே மேகத்தை பாருங்கள். இதே மாதிரி அவரை டெய்லி வந்து ஒரு வேட்டியும் சட்டையும் போட்டு தோளில் துண்டை போட்டுட்டு மூணு நாள், சரியா, மூணு நாள் வந்து இவர் போங்க வாங்க உக்காருங்க இதை பண்ணுங்கள் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காரு. கடுப்பாயிட்டாரா, யோ என்னையா என்ன பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னு, இந்த படம் எடுப்பியா இல்லையா, டைலாக் இருக்கா இல்லையா, ஏதாவது சொல்லு பேசுவோம் அப்படின்ட்டு. எப்பயுமே இப்போ சிவாஜி சார் வந்து வீட்டான ஒரு டைலாக்கை கொடுத்து அதை பயங்கரமாக பேச வச்சு அந்த மாதிரி தான் நடிக்கணும். இது என்னது, போவா நட உக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான்னு சொல்லி கடுப்பாயிட்டு டென்ஷன் இருக்காரு. இருங்க இருங்க சார், நான் பொண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ப்ரீ கட் பண்ணி இந்த வெற்றி வெறு வாசம் பாட்டை பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு இவருக்கு வந்து அந்த ப்ரீ எடிட்டை வந்து போட்டு காட்டியிருக்காரு. யோ பலே, நீ சரி நீ ஏடு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் சார் வந்து ஒத்துக்கிட்டு பண்ண படம். அவருடைய லைஃப் டைம் கரியர்லேயே வந்து ரெண்டு பேருக்கும் சரி, பாரதிராஜா சார் இருந்தாலும் சரி சிவாஜி கணேசன் சாருக்கும் வந்து லைஃப் டைம் கரியரில் டாப் ஃபைவ் படங்களில் அந்த படமும் இருக்கும். அதில் அருமையாக நடிச்சிருப்பாங்க. ராதாவுடைய கதாபாத்திரம் சிறப்பாக இருக்கும். எப்படி வந்து ரெண்டு லவ், ஒரு யங், ஆக்சுவலி முக்கோட காதல் கதையை அதை சொல்லலாம். கல்யாணமாகி ஹாப்பியாக இல்லாத ஒரு மனிதனோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லவ் மலருது, ஆனால் அதை வந்து எப்படி இந்த சமுதாயம் ஒத்துக்கும் அப்படின்ற அந்த ஒரு போர்ஷனு ராதா கூட நடக்கிறது. அதே ஊரில் வந்து யங் லவர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுடைய காதல் கதை. இதில் எங்கே வந்து நாட்டு போட்டு யாருக்கு லிங்க் பண்ணி இந்த கதை வந்து கிளைமேக்ஸில் வந்து முடியும் அப்படின்னா, அதை வந்து நினச்சி பார்க்காத மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங்கை எழுதி அந்த ஸ்கிரிப்டிங்க்கு ஒரு வில்லனை கொடுத்து அந்த வில்லன் யாருன்ற ஒரு சஸ்பென்ஸை கொடுத்து அதை ரிவீல் பண்ணுறதுக்கு யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா குடிஞ்சாமி அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து ஒரு சஸ்பென்ஸை கொடுத்து என்னத்தரா சொல்ல வரான் சொல்லி தொடனான்னா, அந்த ஷார்ட்டில் இருக்கிற சஸ்பென்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி கிர்ன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, இது மாதிரியெல்லாம் எந்த படத்துலையும் பார்த்தது இல்லையன்ற ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்ட விரல் மேட்டர் தான். படம் பார்க்காதவங்களுக்கு நான் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து முதல் மரியாதை படத்தை பார்க்கல அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை வந்து ஒரு மரியாதை வாழ்க்கையில் பார்த்துருங்க, இல்லைனா நீங்களாம் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். அது 1985 வந்த படம். அது முடித்து அடுத்த ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட மனுஷன் வந்து உட்காரல, கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தா அவர். அடுத்தது கடலோர கவிதைகள் 1986 எடுக்கிறாரு. 1986 கடலோர கவிதைகள், அதுவும் படமும் ஹிட்டு பாட்டும் ஹிட்டு. இப்போ இளையராஜாவுடைய கரியரில் மேஜர் ஹிட்ஸ் கொடுத்தது பாரதிராஜாவோட படத்துக்கு தான். அதில் இன்ன வரைக்குமே நம்மளும் வந்து நம்ம ரேடியோவில் எல்லா ரேடியோ சேனல்லையும் வந்து ரீவிசிட் பண்ணி போடுற பாடல்களும் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வேதம் புதிது 1987 வருது. எல்லா நம்பிக்கை ஜாதி மதம் எல்லாத்தையும் தகர்த்தெறிகிற மாதிரி, பாலுன்றது உங்கள் பேர், தேவர் அப்படிங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா, ஒரே டைலாக் தான், பட்டார் பட்டார் பட்டார். ஐயோ அந்த படத்தையெல்லாம் நான், இதெல்லாம் வந்து இந்த படம் வரப்போ நான் பிறக்கவே இல்லை, ரொம்ப லேட்டர் தான் வந்து நான் இந்த படத்தையே பார்க்குறேன். ஆனால் படத்தை பார்த்த உடனே வந்து யார் சாமி இவர் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு அப்போலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து என்னுடைய லைஃப் டைமில் வந்து எப்படியாவது இந்த மனுஷனை சந்திச்சிடணும், ஒரு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துடணும், ஒரு டைலாகாவது பேசிடணும், கையை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு லிட்ரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த சம்பவமும் நடந்தது. அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன படம் வருது, 88 வந்து கொடி பறக்குது. படம் வந்து ஹிட் ஆகலை, ஆக்சுவலி அது வந்து லேட் ஹிட்டும் ஆகலை. ஆனால் என்ன படம் அது, எப்பா வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். ஆனால் இந்த கொடி பறக்குது திரைப்படம் பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட்டு. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டுலேருந்து ஆரம்பித்து அத்தனையுமே ஹிட்டு. ஆனால் எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க இந்த படத்துக்கு கொடி பறக்குது திரைப்படத்துக்கும் இளையராஜா தான் பாட்டு அப்படின்னு. கிடையாது, இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்கலை. அது யாருன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, செம சஸ்பென்ஸ். அது வந்து ஒரு லேடி
சரியா? அது எப்படின்னு லேடி இல்லை, ஆக்சுவலி அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடி பறக்குது பாடல்கள் வந்து இவரா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இப்பையும் அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். வெறித்தனமான பாடல்கள்லாம் வந்து கொடுத்துட்டு வருகார். கொடி பறக்குதோடைய இசையமைப்பாளர் வந்து நான் உங்களுக்கு சஸ்பென்ஸ் அடுத்தது அந்த செய்தி தான் சொல்ல போகிறேன். அடுத்தது 1990 வந்துருச்சு. இப்போ 80s முடிஞ்ச 90s வந்துருச்சு. 90s 91 வந்து ஒரு படம் வருது. என்னது தெரியுமா? புது நெல் புது நாத்து. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 92 நாடோடி தென்றல். என்ன படம், என்ன ஹிட்டு. அது எல்லாம் எல்லாம் லவ் சீக்வன்ஸில் எப்படிலாம் எடுக்க முடியும்? கிராமியத்து வாசனையும் கிராமப்படம்லாம் இப்படி தான் இருக்கணும். ஒரு வாத்து கூட்டத்தை வந்து வச்சு ஒரு ரொமான்டிக் ரைட்டிங் எழுத முடியும்னா இவரால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் நாடோடி தென்றல் 1992 அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மகள் 92 தான் வருது. கேப்டன் மகள் இப்போ பாருங்க, எல்லா படமும் ஹிட்டு மட்டும்தான், இதில் ஃப்ளாப்பே கிடையாது. 93 கிழக்கு சீமையிலே வருது, அதுவும் பயங்கரமான ஹிட்டு. கிழக்கு சீமையிலெல்லாம் வந்து இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அழுகு வரும், ஐயோ எப்பா என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 94 கருத்தம்மா வருது. இப்பையும் வந்து கருத்தமால அப்படியே சரி, நம்ம ஏன் வந்து இசையமைப்பாளரை மாற்றக்கூடாதுன்னு 90s மாற்றி அப்படியே ஏறமுக்கு வாய்ப்பு கொடுத்து ரஹ்மானோட ஒர்க் பண்ணி படம் எல்லாம் சூப்பர் ஹிட்டு. 95 பசும்பொன் படம் ஹிட்டாகுது. இது வந்து கரெக்டாக வந்து இவருடைய அந்த கரியர் ஜேர்னி இல்லை, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 77 95 வரைக்கும் இவர் போட்டது எல்லாமே ஹிட்டு. 96 தான் வந்து கொஞ்சம் ஃபீல்டில் வந்து லைட்டாக ஜர்க்காக ஆரம்பிக்கிறாரு. அந்தி மந்தாரே அப்படின்ற ஒரு படம் எடுத்தார், அது அந்தளவுக்கு வந்து ஓடலை. சரி, இப்போ வந்து ஏன்னா இது வரைக்குமே ஹிட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆள் கண்டினியூஸாக வந்து ஒன்லி சூப்பர் டூப்பர் ஹிட்டை மட்டுமே கொடுத்துருந்த ஒரு ஆளுடைய கரியரில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சின்ன ஒரு ஜர்க், அதாவது என் படம் ஃப்ளாப்பா, என் படம் ஓடலை அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இவருக்கு. அடுத்து நான் இறங்கினா விழுந்தா நட்சத்திரமாக தான்டா விழுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விட்டால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி 96 அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து 97-98 2 கேப் விடுறாரு. ஏன்னா ஒரு பிரேக்கை சந்தித்த உடனே இவருக்கு வந்து ஓகே என்னமோ தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இண்டஸ்ட்ரியில் எதுவும் நம்ம சரியாக யோசிக்கல, எதுவும் நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பிரேக்கு அந்திமந்தாரைக்கு அப்புறம் இவர் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில், அதாவது இது இந்த ஈக்குவேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர், பெஸ்ட் டைரக்டர் இவர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், எல்லாத்தையும் எல்லாமே டாப். இதில் வந்து பெஸ்ட் எடிட்டர் இருக்கிறதுலே அப்போ இண்டஸ்ட்ரியில் அதிக சம்பளம் வாங்குகிற இருக்கிறதுலே டாப் பொசிஷன் இருந்த ஒரு குருவை வச்சு இவர் வந்து தன்னுடைய மகனையே வந்து கதாநாயகனாக போட்டு தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறார். இதுதான் வந்து அவருக்கு கரியரில் வந்த ஒரு பிக்கஸ்ட்டு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, அடேங்கப்பா எல்லாமே செமையாக இருக்குன்னு. பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டு, சினிமாட்டோகிராஃபியும் பயங்கரமாக இருக்கும், ஆர்ட் டைரக்ஷன் எடிட்டிங் எல்லாமே சூப்பர். பட் இந்த கதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பயங்கர கிராமத்து படம். தன்னுடைய மகனை போட்டதுனாலே இன்னும் தெரில, அந்த தாஜ்மஹால் திரைப்படத்தில் ஒரு கிராமத்து இளைஞன் வந்து உட்லேண்ட் ஷூ போட்டு வருவார், பயங்கரமாக பூட்ஸ், சூப்பர் பூட் அது. அது வந்து ஹைக்கர்ஸு பைக்கர்ஸ்லாம் போடுற பூட்டை போட்டு பயங்கரமாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கயிறு வேற கட்டிட்டு வருவார். காஸ்டியூம்லேயே மிகப்பெரிய ஃப்ளா. ஏன்னா எனக்கு ஆச்சரியம் என்ன, எப்படி இவ்வளோ பார்த்து பார்த்து ஒவ்வொரு காஸ்டியூமும் எந்த சைடு பூ வைக்கணும் எப்படி சிரிக்கணும்னு நடிக்க சொல்லித்தர்ற ஆள் வந்து இந்த காஸ்டியூமில் எப்படி இவ்வளோ ஒரு பிளெண்டரை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு கிராமத்து படத்தில் எப்படி பூட்ஸ் போட்டு ஒருத்தர் வரலாம், அதெல்லாம் பார்க்குற ஆள் தானே. அதுவே எனக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், என்ன எப்படி மிஸ் பண்ணார் இவரே அப்படின்னு. அந்த ஹீரோயின் யூஸ்வலாக இவர் எந்த ஒரு மொக்க ஹீரோயினாக இருந்தாலும் அவங்கள வந்து சூப்பராக நடிக்க வச்சு ஹிட் பண்ணிடுவார். பட் இந்த ஹீரோயின் கிட்டே எதுவுமே வரலை, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோயினை வந்து போட்டிருப்பாங்க. முதல்ல அந்த ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏற்றுங்க, கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் படத்தில் நடிக்க கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நோயாளியாக இருப்பாங்க ஒரு ஹீரோயின். அவங்களையும் போட்டது காஸ்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
கதையில் ஒரு பயங்கர பெரிய ஃப்ளா, ரொம்ப ட்ராமடைஸ்டு சினிமா தனமாக இருக்கும். ப்ளஸ் இது 95 மேலே வந்து மக்களுடைய சினிமா டேஸ்ட்டும் வந்து மாறிடுச்சு. கொஞ்சம் ரியாலிட்டி ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருக்கிற படங்களை வந்து விரும்பலை. அண்ட் ஆக்ஷன் படங்கள் வந்து அதிகமாக வந்து ஹிட் ஆகிட்டு இருந்த அந்த பீரியட். ஸோ தாஜ்மஹால் எடுபடலை. இப்போ இங்கிருந்து அவருடைய டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. 99 2001 வந்து கடல் பூக்கள் அப்படின்ற ஒரு படத்தையும் எடுக்கிறாரு, அதுவும் ஓகே ஓகே தான். 2003 வந்து ஈர நிலம் அப்படின்ற இன்னொரு படத்தை எடுக்கிறாரு, அதுவும் ஃப்ளாப் ஆகுது. அடுத்து 2004 வந்து கண்களால் கைது செய் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஓரளவு அந்த படம் வந்து ஓடுது, ஆனால் நினச்ச அளவுக்கு ஹிட் இல்லை. பட் ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் பிரேக்கிவனான படமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2008 பொம்மலாட்டம்னு ஒரு படம் வருது, அதுவும் ஓகே ஹிட்டு. அதுக்கப்புறம் 2013 வந்து அன்னக்கொடி என் கொடிவீரன் அன்னக்கொடி படத்தை எடுக்கிறாரு, அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஓடுது. இதெல்லாம் முடிய 2020 வந்து மீண்டும் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்தார். முதல் மரியாதை மாதிரியே வந்து மீண்டும் ஒரு மரியாதைன்னு சொல்லிட்டு எடுத்தார். அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த படத்தை நான் பார்க்கல, அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இதில் வந்து இவர் நாட் ஓன்லி மூவி டைரக்டர், எந்தெந்த படம்லாம் ஹிட் ஆகும் தெரியும், அந்தந்த படத்துக்கு இப்போ இதெல்லாத்தையும் வந்து சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் வந்து எப்படியா பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற படத்தையெல்லாம் இவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதில் வந்து இவர் ப்ரொடியூசராக மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் புதிய வார்ப்புகள் வந்து இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே ஸ்க்ரீன் பிளே எழுதிய ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் நிறைய ஹிந்தி படங்கள் தெலுங்கு படம் கூட இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வந்தது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தையும் இவரே தான் ப்ரொடியூஸ் பண்ணார். முதல் மரியாதை திரைப்படத்தை இதே இவரே தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அந்த படத்தில் வந்த ராயல்ட்டியே இவருக்கு இன்ன வரைக்குமே கண்ணா பின்னான்னு காசு. ஸ்க்ரீன் பிளேயும் இவர் தான் பண்ணார், ப்ரொடியூஸும் இவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கொடி பறக்குது படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணார், கொஞ்சம் அடி வாங்கினார். ஏன்னா அந்த படம் வந்து நினைச்ச அளவுக்கு ஓகே, என்னதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலாலாம் நடிச்சிருந்தாலும் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஆனால் விட்ட காசை பிடிச்சிட்டாரு, இதில் நாடோடி தென்றலில் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் மகளும் செம ஹிட்டு, அந்த படத்துலையும் வந்து இவர் தான் ப்ரொடியூசர், அதுலேயும் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லூஸ் ஆனது தான் வந்து இந்த அந்திமந்தாரை. அந்திமந்தாரையிலிருந்து தான் இவருடைய டவுன்ஃபால் ஆரம்பித்தது. ஈரநிலமும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், அதுவும் டவுன்ஃபால். அன்னக்கொடி கொடிவீரன் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், அதுலேயும் மிகப்பெரிய டவுன்ஃபால். மீண்டும் ஒரு மரியாதையிலையும் வந்து ஒரு ஹிட்டு. ஸோ என்னதான் வந்து சிகரமாக வாழ்ந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு டவுன்ஃபால் இருந்தது. கொடிகட்டி பறந்த மனுஷன் 1977 1995 வரைக்கும் போட்ட அத்தனை படமும் ஹிட்டு, அதுக்கப்புறம் சில தோல்விகள். அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தாரு, இவரோட நடிப்பு கரியர் வந்து அதோட பிரமாதமாக போச்சு. ஒரு பாடலை தொடர்ந்து இவரோட நடிப்போட கரியர் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்கிறேன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

என்ன படம், என்ன படம், என்ன பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்போதே அதோடய விஷுவல்ஸ் வந்து அப்படியே கண்முனை வந்து போகுது இல்லை. முக்கியமாக இதில் வந்து ஒரு ஒரு போர்ஷனில் வந்து அந்த கிளாப் சவுண்டு வரும், அதுக்கு ரெண்டு சைடும் கைத்தட்டை வச்சு இந்த ஆக்ஷன். ஃபஸ்ட் அந்த மரத்துலேருந்து அப்படியே இறங்குற ஸ்லோ மோஷன் ஆகட்டும், இந்த ரெண்டு பூக்கள் முத்தம் கொடுக்குற ஷாட்டு, அப்புறம் ஒரு பூவை வண்டு, இந்த மாதிரி பர்சானிஃபிகேஷன் ஷாட்ஸ் எல்லாம், அதாவது டைரெக்டாக ஒரு விஷயத்தை காட்டாமல் வேற ஒரு விஷயத்தை காட்டி அது மூலமா வந்து இதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பிரில்லியண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து பாரதிராஜ் சார் தான் வந்து கரெக்டாக அதை கையாண்ட ஒருத்தர். இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் அவருக்கு வந்து இதுதான் அவருடைய டெபியூ படமும் புது முதல் படம் அவருக்கு, மண்வாசனை திரைப்படம். நடிகர் பாண்டியன் இல்லையா, அவர் வந்து 75 படத்துக்கு மேலே நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கரியர் ரன் வந்து பார்த்த ஒரு ஆள். அவர் வந்து ஆக்சுவலி வந்து வளையல் வித்துட்டு இருந்த ஒருத்தராமா, எங்கேயோ பார்த்துட்டு அந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு புதிய மூஞ்சி ஒன்று வேணும், யாருமே பார்க்காத ஒருத்தன் தான் நான் ஹீரோவை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டிருந்திருக்காரு. ஏற்கனவே அப்போ லிஸ்ட்டில் வந்து வேற ஒரு நடிகர் நல்ல இண்டஸ்ட்ரியில் வந்து ஓரளவுக்கு வந்து பேர் வாங்கிய நடிகர், கொஞ்சம் ஃபெமிலியரான நடிகர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து புக் பண்ண சொல்லி அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இல்லை, அது அது செட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு ஐரோ யூ சட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வளையல் விற்க வந்த ஆள் பார்த்துட்டு அந்த ஏதோ ஒரு ரெக்கி பண்ண போவாங்க ஷார்ட்டு வைக்கிற அந்த கிராமத்தில், அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்போ என்னது இந்த கடை வீதியில் வந்து வளையல் வித்துறதை பார்த்துட்டு இனி நடிகிறியா, நடிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே ஐயா அப்போ படுறீக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் தெரியல, அக்கா அக்கா கார் வாங்கிட்டு வந்துருக்கோ அக்கா, அவர் தான் அக்கா அக்கா இட்லி வாங்கிட்டு வந்துருக்கோ சட்னி இல்லைக்கா அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கரியர் ரன் ஒன்று நடந்தது அவருக்கு. அதுக்கு காரணமாக இருந்ததும் வந்து பாக்யராஜ் தான், சரி இளையராஜா தான், சி எத்தனை ராஜா, பாரதிராஜா தான். ஸோ பாரதிராஜாவுடைய ஸ்கூலில் படித்த அத்தனை பேருமே வந்து டிஸ்டிங்ஷனில் தான் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனும் நடந்தது. ஒரு பெண்ணை மையமாக படுத்தி, பெண்ணை ஹீரோவே வேண்டாம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு படம் பண்ணுறதுல பாலச்சந்திர சார் வந்து கில்லாடி, நீ அப்படி பண்ணுறியா நானும் வேறு மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சினிமாவில் வந்து போட்டி போடுறது அதிகம். இவரை பற்றி அதிகமாக வந்து பேசப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அமைஞ்சது. அது யார், இது என்னென்னா ஒரு தியேட்டர் பிளே, அதில் வந்து நான் ஒரு கதாபாத்திரம் வந்து நடிக்கிறேன். அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக பாரதிராஜா சார் வந்து வந்திருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரோட நாமெல்லாம் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்ற டைம், அன்றைக்கி நாள் முழுக்க வந்து நம்ம கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று, ஆக்டிங் அண்டு ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் ஷாப் அவரோட நடக்குது. கதையை எப்படி சொல்லணும் அப்படின்னா அவர் சொல்கிறார், கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐடியாவில் ஒன்று சொல்கிறாரு. ஒரு காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போச்சு, வடையை வந்து நரி வந்து கேட்டுச்சு, உடனே அது வந்து தந்திரமாக வந்து வடையை நரி கவிட்டு போயிடுச்சுன்ற கதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதை வந்து நீ ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லணும், ஷார்ட் ஒன் ஓப்பன் பண்ணால் ஒரு பாட்டி உட்காந்துருக்கு அவாட சொல்லிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் அவர் ஸ்க்ரீன் பிளே வடிவில் அதை சொன்னார். ஸோ ஸ்டோரி வேறு, ஸ்க்ரீன் பிளே வேறு அப்படிங்கிறத அன்றைக்கி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நிறைய புக் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. நான் இப்போ வந்து புக்ஸ் படிக்க ஆரம்பித்ததுக்கான அடிப்படை காரணங்களில் இன்ஸ்பிரேஷனில் ஒருத்தர் இவர். இந்த மாதிரி குறுங்கதைகளை படிக்கணும், இந்தந்த மாதிரி ரைட்டர்ஸ் இருக்காங்க, இவங்கள தான் நீ கேள்விப்பட்டிருக்கியா படிச்சிருக்கியா, இன்ஸ்பிரேஷனை மட்டும் எடு அப்படியே காப்பிடிக்காத அப்படின்லாம் சொன்னது. அதுக்கப்புறம் நான் செமையாக இங்கிலீஷ் பேசுவார் அவர், பயங்கர அவருக்கு அவருடைய ஆக்சென்ட்டும் அவர் இங்கிலீஷே வேறு மாதிரி இருக்கும். ஐ நோ யா ஓய் வெரி குட். ஸோ அவருக்கு வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க, அந்த ஷோவெல்லாம் முடிஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சார் இப்போ மிமிக்ரிலாம் பண்ணுவோம் சார், உங்களை மாதிரியே பண்ணுவான் அப்படின்னு. அப்படியா, ஏ லெட்ஸ் டூ இட், ஏ கமன் ஷோ மீ
தெரிஞ்சது. தன்னுடைய மகன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கார். அது வரைக்கும் செம்ம ஃபிட்டாக இருப்பார். ஆக்சுவலி 84 வயசு, 80+ இருக்கும்போது சூப்பராக ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு 81 ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. செமையாக தெம்ப படி, படியில் எந்த கட்டையும் எதுவுமே பிடிக்கல, அப்படி எதையுமே பிடிக்காம தான் வந்து படி ஏறி போகிறாரு, பேசுகிறாரு. செம்ம ஸ்டைலிஷாக இருப்பார் ஆளே, வந்து பயங்கர ஸ்டைலான ஒரு ஆள். இந்த மகனுடைய இழப்பு வந்து அப்படியே அவரை டவுன் பண்ணிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் வந்து அவர் அப்படியே தோற்றலாம் உட்காந்துட்டார், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எதுவுமே யாருக்கிட்டையும் அதுக்கப்புறம் பெருசாக பேசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடல்நிலை கம்மியாகி, இன்னொரு வீடியோ இருக்கும், நான் மறுபடியும் வருவேன், பாடம் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவார். ப்ரொடியூசர்கிட்டலாம் வந்து பேசுவார், டோன்ட் வரி அப்படின்லாம் வந்து சொல்கிற வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது. இப்படிப்பட்ட இப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் இமயம் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப, தமிழ் சினிமாவுக்கே வந்து தமிழ் சினிமாவில் உலக சினிமாவுக்கே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான்.

களங்கத்தை இவளது பெருதிரம் உடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையர்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரல் துடைத்து

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
2: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொண்டது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கே தெரிவித்தார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதிராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃப்ரீலான் அன்ரிலையபிள் பாய் ஃப்ரெண்ட் என்ற தனது அரசியல் நினைவுக் குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் இயக்குநரின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடி அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வடகமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை ஆபத்துக்குள்ளாக்கிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துக் கொண்டார். தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியது.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்க
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: 905-270-8800
0: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
6: இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
6: சொல்றேன்
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட் .ca

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

ஒரு இயக்குனரா ப்ரொடியூசரா ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா எல்லாருக்குமே தெரியும் பாரதிராஜாவை. ஆக்டராகவும் தெரியும், இவர் நிறைய படங்களில் டைரக்டராகவே வந்து நடிச்சிருப்பார். ஒரு டைரக்டர் எப்படி டைரக்ஷன் சொல்லித்தருவார்ன்ற மாதிரி டெபியூஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அங்கங்கே கேமியூஸ் எக்கச்சக்கமான படத்தில் பண்ணியிருக்காரு. பட் ரீசெண்ட் டைமில் ஆஃப்டர் 2000 இவர் வந்து அதை 2005 தொடர்ந்து வந்து நல்லாவே வந்து நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு கரியராகவே செட் பண்ண போகிறேன், இனிமேல் இயக்க போகிறது கிடையாது நடிக்கிறதுல வந்து இன்வால்வ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நடித்த படங்கள் நிறைய இருக்குது. அதில் சிக்னிஃபிகண்டான ரோல், ஒரு நச்சின் ஒரு ரோல், பா என்னடா இந்த கதாபாத்திரத்தை இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு 2004 வெளிவந்த ஆயுத எழுத்து திரைப்படத்தில் ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருப்பார். செம்மையாக இருக்கும், அவரோட வாய்ஸுக்கும் அவருடைய அந்த கெட்டப்புக்கும் அருமையாக பண்ணியிருப்பார். அது வந்து ஒரு கேரக்டருடைய வெளிப்படுத்த அதை வந்து இவரை காட்டுறதுக்காகவே அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு அவரோட குரல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு சீன் செம்மையாக இருக்கும், ஒரு ஃபோன் வரும், அவருடைய அரசியல்வாதியாக எப்படி ஒருத்தர் பேசுவார் அப்படிங்கிறத அப்படியே பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருப்பார், இவருடைய தலைவர் வந்து கால் பண்ணுவார். கால் பண்ண உடனே அவர் வந்து அசிங்கசிங்கமாக பேப்பார். இவர் வந்து சரிங்க சரிங்கய்யா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதையாக பேசிட்டு அந்த ஃபோனை வச்சோடனே அந்த ஃபோனை தூக்கி போட்டு அந்த ஆள் திட்டிய ஒரு காண்டாவார். ஒரு சீனு செம்மையாக இருக்கும் அந்த சீனு. அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ரெட்டை சொல்லின்னு ஒரு படத்தில் நடித்தார், பாண்டிய நாடு படத்தில் வருவார். குரங்கு பொம்மை வந்து ஒரு பயங்கரமான மைலேஜ் கொடுத்த ஒரு படம் இவருக்கு நடிகரா. குரங்கு பொம்மை படத்தில் வந்து அந்த படமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நீங்கள் நினச்சே பார்க்காத ஒரு ரோல் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். அந்த குரங்கு பொம்மை பயங்கர ராவான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். அந்த கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சும்மா ஷாக் ஆயிருவீங்க. குரங்கு பொம்மை திரைப்படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், யூடியூப்லேயே இருக்கு அந்த படத்தை பார்த்துடலாம். அதே குரங்கு பொம்மையுடைய இயக்குனர் வந்து மகாராஜான்னு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்துலேயும் வந்து தாத்தா கேரக்டர் வந்து கோபால் தாத்தான்ற அந்த கேரக்டரும் வந்து இவர் தான் பண்ணார். இவரால் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர் மட்டும் இல்லை, ஜாலியாக காமெடியாக சிரிக்க வைக்கிற கதாபாத்திரமும் பண்ண முடியும். திருச்சிற்றம்பலம் படத்தில் வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு கேரக்டர் இவர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஈஸ்வரன்ற படத்தில், ராக்கின்ற படத்தில், கல்வன் அப்படின்ற படத்தில், கருமேகங்கள் கலைகின்ற படத்தில் ரொம்ப அருமையான ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். அப்புறம் நிறம் மாறும் உலகில் அப்படின்ற ஒரு படம் ரீசெண்டாக கடைசியாக நடித்தது அதுவும் வந்து. அப்புறம் தொடரும் அப்படின்ற அந்த படத்துலையும் வந்து பழனின்ற கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பார். சிக்னிஃபிகண்டான ரோல்ஸ் அப்படின்னா எனக்கு நச்ச ஞாபகம் இருக்கிறதுல இந்த ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, அப்புறம் திருச்சிற்றம்பலம், மகாராஜா, இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பிரில்லியண்டான கேரக்டர் இருக்கும். ஆனால் எல்லாத்த கூட நீங்கள் வந்து அந்த தாவணி கனவுகளில் ஒரு சீனில் வருவார்ல, அதுதான் வந்து ஹைலைட் பெஸ்ட்டு அவரோட ரோல்லையே வந்து. அப்படி அந்த டென்ஷனில் இருக்கும்போது எப்படி வந்து இது வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டே ஒரு படம் எடுத்து அதில் தன்னுடைய குருவையே வந்து நடிக்க வச்சு சார் இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அதை அந்த போர்ஷனை பண்ண வச்சாராம். ஸோ ஒரு டைரக்டரே ஒரு சீனை சொல்கிறாரு, அது வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாக்யராஜ் வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த போர்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காரா இல்லை அவர் சொல்லி இவர் பண்ணாரா, ரெண்டு பேருமே பயங்கரமான டைரக்டர்ஸ் இல்லையா, இவங்களோட காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கும். அந்த தாவணி கவனி கனவுகள் வந்து எவ்வளோ பேர் வந்து ரீவிசிட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். அதில் வந்து படம் பார்க்க உக்காந்திங்கன்னா சும்மா ஒரு சீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காருவீங்க, ஆனால் முழு படத்தையும் பார்த்து முடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அது தாவணி கனவுகள். செமையாக இருக்கும். அதில் வந்து பியூட்டி என்ன அப்படின்னா அது வந்து பாக்யராஜுடைய போர்ஷன் தான், பாக்யராஜ் தான் அந்த படத்தை வந்து அது அவர் கிங் மேக்கர், அவர் தான் படம் பூரா வரும். ஆனால் ஒரே ஒரு சீன் வந்து பாரதிராஜா வந்து அந்த படத்தையே வந்து அப்படியே வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். மியூசிக்கும் அதில் படத்தில் செமையாக இருக்கும், ஒரு நாயகன் அந்த பாட்டெலாம் இல்லையா, இதெல்லாம் பேசிகிட்டே போகலாம். இப்போ முக்கியமான ஒரு போர்ஷன் இது, நான் கருத்தம்மா பாட்டில் இந்த பாட்டு வந்து பாரதிராஜா சொல்லியிருக்கிறான், ஹேவி மியூசிக்லாம் வேண்டாம், ஓ சிம்பிள் சிம்பிளாக ஒரு சிம்பிள் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு.
வெறும் ஒரு நாலஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த படத்தை வந்து இதே போர்ஷனை இளையராஜா வந்து எப்படி ஒரு சிம்பிளான நாலஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு போடுறோம் அந்த மாதிரி போட்டு கொடுப்போதும் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்கிற பாட்டு தான் வந்து இவர் பாக்கிராச்சி இளையராஜா கிட்ட கேட்குற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரஹ்மான் சார் வந்து அவருடைய டச் ஒன்று கொடுத்தானதை போடுவார். இது இந்த ஐயோ இந்த இந்த டியூனையும் இந்த மியூசிக்கும் இந்த பின்னாடி வர ஃப்ளூட்டையும் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jewelers.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
4: Chella, my lad. Selvam.
5: Chari.

0: இதை அடிச்சுக்க இனிமே தமிழ் சினிமாவில் பாட்டு வருமா? என்ன ஒரு பாட்டு! அதுவும் அங்கே அந்த இவர் இயக்கத்தில் சோகமாக இருக்கிற போர்ஷன், அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அவங்க சொன்ன உடனே வர்ற மியூசிக்கு, அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் சாருடைய குரல்லையே வந்து ஒரு மாற்றம், ஆஹா அடி நீ, அது வரைக்கும் சோகமாக பாடிட்டுருக்கிறவர் அப்படியே ஏய் கள்ளி அப்படின்றது எல்லாம் அழகான போர்ஷனில். இவர் வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு வச்ச ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு நிறைய பர்சானிஃபைங் ஷார்ட் வச்சுருப்பாருன்னு சொன்னால, இந்த படத்துலேயே வந்து இப்போ வந்து இந்த ஓடமும் அதோடைய துடுப்புக்கும் வந்து ஒரு ஷார்ட் வச்சுருப்பார். ஓடத்து துடுப்பு அது மட்டுமே வந்து சும்மா வச்சுருப்பார், அதுக்கு எதுக்குன்னே தெரியாது, ஆனால் அது ஷார்ட்டு வந்து அவர் வைப்பார். அதில் ஒரு பர்சானிஃபை பண்ணியிருப்பார், அந்த கதையில் வர்ற ஒரு சீனை வந்து இந்த துடுப்பு மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்க நிலைமை அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். இல்லை அவங்க வந்து கிளாமர் ஷார்ட்ஸும் பயங்கர வித்தியாசமாக வைப்பார், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து கிளாமருக்கு வைப்பார். ரொம்ப ஆட் கிளாமர்ஸ் வந்து காட்டாத ஒரு ஆள், அந்த ஜிகு ஜிகுன்னு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இல்லை அது கிடையாது படம், அது இல்லை திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தகர்த்து எரிஞ்ச ஒரு ஆள். அதே மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஆம்பளை தான் வந்து ஹீரோவாக இருக்கணும், அவன் மட்டும்தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல், இல்லை ஈக்குவலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு கதாபாத்திரத்தில் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த பொண்ணை இன்னும் மிகைப்படுத்தி காட்டி ஒரு ஆணை வந்து குறைச்சியும் காட்டலாம், தப்பு இல்லை அப்படின்ற ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும். சமுதாயத்தில் வந்து பாலிட்டிக்ஸை வந்து சினிமாவில் பேசுகிறது ரொம்ப குறைவு, அதை வந்து தைரியமாக வந்து இப்போ ஒரு உயர்ந்த ஜாதி ஒரு தாழ்ந்த ஜாதிக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவ்வளோ டைரக்டாக இவ்வளோ நேரடியாக சொல்ல முடியும், பகுத்தறிவு இருக்கிற எவனாக இருந்தாலும் வந்து இதை வந்து ஒத்துக்குவான் அப்படின்ட்டு சொல்கிற கதையாக இருக்கட்டும். அதில் சத்யராஜ் வந்து சொல்லுவாராம், சொல்லியிருக்கிற ஒரு இன்டர்வியூவில், இந்த பாலுதேவர் கதாபாத்திரம் வந்து சும்மா பண்ணலை, நான் சும்மா ஒரு ஆக்ஷன் ஷார்ட்டு டைலாக் கொடுத்து பண்ணலை, அந்த பாலுதேவருடைய கதாபாத்திரம் வந்து என்ன, உண்மையாலே ஒரு பாலுதேவர்னு அந்த ஒரு கதாபாத்திரத்தை இன்ஸ்பயர் பண்ணி எழுதினதை வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கார் பாரதிராஜா. இப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு முற்போக்குவாதியாக இருந்தால் உண்மையிலேயே உயர்ந்த ஜாதியாக இருக்கிறவன் எல்லாத்தையும் எல்லாரையும் மேம்படுத்தி இன்னும் பெரிய மனுஷ மாதிரி தான் நடந்துக்கணும், இவ்வளவு சில்லறையாக வந்து நடந்துக்கக்கூடாது, அதனால் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் கேரி பண்ணி நடிக்கும்போது அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நடிங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இவர் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி, ஹீரோவுக்கு நடித்து காட்டுறதில் எப்படி கோவம் காட்டணும், எப்படி வெறித்தனமாக கோவப்படணும் கடிக்கணும் அதெல்லாம் ஓகே, பட் ஹீரோயினுங்களுக்கு மே வந்து எப்படி வெக்கப்படணும், எப்படி வந்து க்யூட்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே நடித்து காட்டுவாராம். இவரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் பவா செல்லதுரை இருக்கார் இல்லையா, ரைட்டர் அண்ட் ஒரேட்டர், கதையை சொல்லி பவா செல்லதுரை வந்து இவருக்கு ரொம்ப மிக நெருங்கிய நண்பர். இவங்கெல்லாம் ஒரு தடவை சென்னை போயிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் வர்றோம் அப்படின்ன உடனே இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாராம், சும்மா சூப்பராக டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஏ கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவருடைய பீச் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து பயங்கரமாக கவனிச்சாராம், அப்படி சாப்பாடும் ட்ரீட்டும் சரக்கும் பயங்கரமாக இருந்திருக்கு. அப்போ வந்து நிறைய லிட்ரேச்சரை பற்றி பேசுகிறது, புத்தகங்களை பற்றி பேசுகிறது, சினிமா உலகத்தில் நடக்கிற அந்த சினிமா மாஃபியாவை பற்றி பேசுகிறது, எப்படி வந்து சினிமாக்களில் வந்து வர்ற ஆட்கள் ஒன்றுமே தெரியாத வர்ற ஆட்களை இவர் ஏற்றி விடுவார், அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் இவரே வந்து ஏற்றி பேசினது, இவரையே மட்டப்படுத்தி பேசினது, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் பற்றி பேசி அவங்களும் அந்த மாதிரி பேசினவங்களாம் கரியரை விட்டு அப்படி யாரெல்லாம் வந்து குருவுக்கு மரியாதை கொடுத்தாங்களோ அவங்க இருக்காங்க, ஆனால் குருவுக்கு வந்து மரியாதை கொடுக்காத ஆட்கள்லாம் வந்து தானே இண்டஸ்ட்ரியே வந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிருச்சு அப்படின்றத பற்றியும் வந்து சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். இவர் முக்கியமாக இவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை என்னென்னு பவாச்சலதிரை சொல்லியிருப்பார், இவர் வந்து உலக சினிமாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரதிராஜாவோட ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். வேர்ல்டு சினிமாவை பற்றி தான் பேசுவோம், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியே பேசவே மாட்டாரோம். ஒன்லி வேர்ல்டு சினிமா, மற்ற மொழிகளில் எடுக்கப்படுற படங்கள், திரைப்படங்கள், அதோட நுவான்சஸ், அவ்வளோ புக்கு படித்து அவ்வளோ ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு அடிக்கடி வந்து போய் இப்போ ஆள் தான் வந்து கிராமிய படங்கள் எடுக்கிற ஆள், ஆனால் போடுறதெல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ரேபன் கிளாஸு, விலை உயர்ந்த பர்ஃப்யூம்லாம் போட்டு ஃபாரின் ட்ரிப்ஸ் போய் அங்கே இருக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வருவார். எடுக்கிறதா மண்வாசியான கிராமத்து படங்கள், ஆனால் மனசை வந்து பயங்கர ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்க கேட்க தெவிட்டாத விஷயமா இருந்திருக்கும், ஆனந்தமாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இயக்குனர் இமயத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், என்னோட பேசுங்க. இன்னும் நிறைய பாடல்கள் வரிசைப்படுத்தியிருக்கு, நேயர்கள் கேட்ட பாடலே அது இப்போது ஒலிக்கும்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
0: இப்ப இயக்குனர் பாலச்சந்தர் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு மிக பெரிய நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. கமலஹாசனையும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சரி, ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்துறது பாலச்சந்தர் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு பாரதி ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னமும் வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்டாக இருக்கிற கதாநாயகர்கள் யார் அப்படின்னு தெரியாது. அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நடிகர் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியில் தான் வந்தவர், இருந்தாலும் அப்பா மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் பையனை வந்து ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சூப்பர் ஹிட் ஆகணும் இல்லையா. ஸோ நடிகர் கார்த்திக்கை வந்து டெபியூ படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பாரதி ராஜா தான். நடிகை ராதா, ராதாவை வந்து இந்த சினிமா திரைய உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் வந்து இவர் தான். மலையாள இண்டஸ்ட்ரியிலிருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து, நடிக்க சொல்லிக் கொடுத்து, அவங்கள வந்து ஒரு நடிகையாக வந்து ஷேப்பையே வந்து மாற்றி அவங்களுக்கு ஒரு கரியரை கொடுத்தது வந்து இவர் தான். அதே மாதிரி நடிகை ரேவதிக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சு அவரை வந்து ரேவதிக்கு ஒரு கரியர் செட் பண்ணி கொடுத்ததும் அறிமுகப்படுத்தினதும் பாரதி ராஜா தான். நடிகை ராதிகாவுக்கும் வந்து பாரதி ராஜா தான் வந்து, அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிலேருந்து வந்தாலுமே வந்து யார் கையில் போய் இவங்க வந்து இந்த சினிமா அப்படின்னும் போது சரியான ஒரு குரு கிட்ட போய் உட்காரணும். ஸோ அதனால் இவங்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ஸோ ராதிகாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். நடிகை விஜய் சாந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பாரதி ராஜா தான் தமிழ் சினிமாவுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஆட்கள்லாம் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் யார், குணச்சித்திர மற்றும் காமெடி நடிகரான ஜனகராஜ், ஜனகராஜையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பாரதி ராஜா தான். நடிகை வடிவுக்கரசியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பாரதி ராஜா தான். மடை தீரந்து அந்த பாட்டில் வர சந்திரசேகர் கண்டினியூஸாக ஹிட்டு எக்கச்சக்க படம் கொடுத்தாரு. விசுவோடைய ஸ்கூலில், பாலச்சந்தரோடைய ஸ்கூலில், பாலுமேந்திராவோட ஸ்கூலில், எல்லாத்துலேயும் வந்து இவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. இன்ன வரைக்குமே வந்து நடிச்சிட்ருக்காரு. கடைசியாக வந்து இவர் இந்த சிம்புவோடைய திரைப்படத்துலேயும் வந்து, வெங்கட் பிரபுவோடைய திரைப்படத்துலேயும் வந்து நடித்த நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் சந்திரசேகர் அவரும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது பாரதி ராஜா சார்னால தான். அப்புறம் நடிகர் பாண்டியன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வளையல் வித்துட்டு இருந்த ஒருத்தரை வாடா நடிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வச்சதும் இவர் தான். நடிகர் நெப்போலியன், நெப்போலியனும் வந்து அறிமுகப்படுத்தி ஹீரோ கேரக்டரையும் வந்து ஹீரோவாகவும் நீ நடிக்கலாம்னு சொல்லி இவரை வந்து இவர் ஒரு மிகப்பெரிய கேரக்டரை ஒரு ஒரு லைஃபை கொடுத்ததும் பாரதி ராஜா தான். ஸோ நெப்போலியன் இப்போயும் வந்து அவர் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகராக இருக்கார். ஸோ இத்தனை பெரிய ஆட்களை வந்து ஆளுமைகளை வந்து உண்டாக்குனது கொண்டு வந்ததே வந்து இவர் தான். ஸோ எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லையா, இவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் இவர் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் எண்ணற்றவை. இப்போ நிறைய பேர் வந்து இந்த இளையராஜாவுடைய லைஃப்பை வந்து பயோபிக்காக வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி தனுஷ் அதில் நடிக்கிறாரு, அந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ட்ராப் ஆகிருக்கு. பட் என்ன கேட்டால் கண்டிப்பாக இந்த இயக்குனர் இமயத்துக்கு ஒரு தமிழ் சினிமா கொடுக்குற மரியாதை இல்லை அஞ்சலி என்னவாக இருக்கும்னா, பாரதி ராஜாவுடைய பயோபிக்கை மட்டும் எடுத்தால் போதும். இதை வந்து எங்கே வேணால் நான் வந்து போய் ரிக்வெஸ்ட்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. நீங்களும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா சாரை ஒரு அவருடைய லைஃப் ஸ்டோரியை ஒரு சினிமாவுடைய மிகப்பெரிய ஆளுமையை நம்ம கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க. இயக்குனர் இமயத்தை வந்து வச்சு ஒரு பயோபிக் எடுக்கணும், அது வந்து கூடி சீக்கிரம் தமிழ் சினிமாவுக்கு வரணும், நம்ம எல்லாரும் பார்த்து அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இயக்குனர் இமயத்தை பற்றி சில வார்த்தைகள் என்னோட ஷேர் பண்ணுறதுக்காக இணைந்திருக்கிற ரசிகனுடைய கனெக்ட் பண்ணுவோம். ரசிகன்
5: வணக்கம். ராஜ் மண்டம் ரசிகன்
0: சொல்லுங்க. உங்களுக்கும் நிறைய சொல்றதுக்கு இருந்திருக்கும், அப்பயே சொன்னீங்க, நாங்களும் கனெக்ட் பண்றோம்னு சொல்லி.
5: ஆமா, நன்றி எனக்கு அதுக்கு. அதான் அந்த நீங்க சொன்ன அக்ரஸ் மேர் எல்லாமே இப்ப ராதியாவை எடுத்துக்கொண்டாலும் அது அந்த அவரோட நடிப்பின் பரிணாமம் எப்படி வளர்ந்து இப்ப இந்த மாதிரி இருக்குன்றது நான் அந்த என்ன தாய் கிழவி படம் பார்த்த போதுதான். அந்த ஒவ்வொரு இதுகளும் உண்மையிலேயே என்ன சொல்றாரு அந்த புரோதான அப்படி, அதே மாதிரி ரேவதியும் அப்படித்தான், ராதாவும் அப்படித்தான், எல்லாம் அப்படி அவர்கிட்ட பட்டடையில இருந்து வந்தாக்கள் அந்த நடிப்பண்டால் அவர்களை அப்படி சிம்பிளா அசைவில்லாம சிம்பிளா தன் அந்த கதையை சொல்லிட்டு போற ஆக்களாக தான் இந்த நடிச்சிருக்கேன். அதை விட அவர் நடிச்ச இப்பத்தே நடிச்ச படங்கள்ல அந்த திருமாணிக்கம் என்ற ஒரு படம் சமுத்திரக்கனியோட நடித்தது, அதுவும் ஒரு சூப்பரான ஒரு படம். அதுலயே ஒரு சின்ன செய்திருப்பார், நல்லா இருக்கும். அதை விட அவர் முதல் எடுத்த படங்கள்ல அந்த அந்த அதாவது வந்து நிற்கிறேன் ஒச்சாயி என்ற ஒரு படம் வந்தது.
0: கேக்கல, ஆக்சுவலி கட் ஆயிடுச்சு, நீங்க பேசுற என்னது
5: புதிய வரவழையும் அப்படித்தான் ஒரு கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உச்சாயிலேயும் அப்படி இருக்கும். அப்படி எத்தனையோ படங்கள் நீங்க சொன்னாரு, குரங்கு பொம்மை, குரங்கு பொம்மை எல்லாம் நான் உண்மையிலேயே பார்த்து ரசிச்ச படங்கள் அது அப்படி சொல்லி சொல்லி போகலாம். நீங்க சொன்ன மாதிரி அவர்த இதே பயோபிக் எடுத்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
0: ரொம்ப நன்றி ரசிகன். ஆஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு, நீங்களும் அந்த ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இந்த பயோபிக் கூடிய சீக்கிரம் வரணும் என்னோட ஆசையம் தான். கண்டிப்பாக எடுப்பாங்க, அன்டவுட்லி நடக்க
5: முடியும்
0: கண்டிப்பாக.
5: நன்றி
0: நன்றி ரசிகன், நன்றி. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவுரையவர் வந்து பாரதிராஜான்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, அவர்கிட்ட வந்து செகண்ட் அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்னா, எதுக்கு இது எதுக்கு பண்ணுறேன், இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக எதெல்லாம் கட் பண்ணி தூக்கணுமோ அதெல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாராம். அதனாலேயே படம் வந்து மிகப்பெரிய ப்ராப்பர் ஷேப் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குஷ்பு வந்து இந்த கேப்டன் மகள் படத்தில் வந்து நடிக்கும்போது ஒரு சீனில் வந்து ஒழுங்காகவே நடிக்கவில்லை, நிறைய டேக் பண்ணோன்னே பலார்னு ஒரு அற விட்டாராம் இவர், வெறுப்பாய் கடுப்பாய் அப்படின்லாம் வந்து பேச்சு வந்தது. இவர் வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், என்னை வந்து கேப்டன் மகள்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுறது பதிலாக இயக்குனர் மகள்னு வச்சுருக்கலாம், என்னை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இந்த படத்தை வந்து என்னால் பண்ண முடியும், இந்த படத்தை புல் ஆஃப் பண்ண முடியும்னு நம்பி எனக்கு இந்த படத்தை கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து கேரக்டர் வெயிட்டேஜே ரொம்ப கம்மி தான், ஹீரோயினுக்கு தான் வந்து மிகப்பெரிய கேரக்டர் வெயிட்டேஜ். அதை வந்து கொடுக்குற வாய்ப்பு அந்த டைமில் வந்து யாருமே வந்து பண்ணல. எப்பயுமே ஒரு படம் அப்படின்னா அதில் ஹீரோ தான் இருப்பார், ஹீரோ தான் எல்லாரையும் அடிப்பார், ஹீரோ தான் கடைசியில் ஹீரோயினை காப்பாற்றுவார், எல்லாமே ஹீரோ தான் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்காக வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதுக்கு என்ன மனசில் வச்சு எனக்கு இந்த கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்காக நான் காலம் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்ன தருணங்கள்லாம் இருக்குது. இவரை பற்றி பேசணும் அப்படின்னா அதே தான் நான் இளையராஜா மாதிரி சொல்கிறதுனால இவருக்கு இவர் மூணு காம்பினேஷன் இருக்குது, இளையராஜா, பாரதிராஜா, அப்புறம் வைரமுத்து. இந்த மூணு பேருடைய காம்பினேஷனில் தமிழ் சினிமாவுக்காக அவங்க வந்து பொக்கிஷங்களாக வந்து சில அமிர்த பார்சல் பார்சலாக வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பார்சல்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கிற அலாதியான ஃபீலிங் அது வேறு லெவல். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம்.
0: வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? முருகன் பக்தி பாடல் இப்ப போறதுக்கு டைம் இல்ல, நான் லேட்டர் லைன் அப் பண்ணி வச்சிட்டு போவோம், கொஞ்ச நேரத்துல வரும். ஒரு 40 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு முருகன் பக்தி பாடல் ஒலிக்கும். சரியா? நன்றி. உடல் நிலை சீக்கிரம் நீங்கள் குணமடைஞ்சு ஆரோக்கியமாக வந்து மறுபடியும் கால் பண்ணி எங்களுக்கு நான் பேஸ்மேக்கெல்லாம் எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லணும், அதுக்காக இறைவனை வேண்டிக்கிறோம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம் ராஜ். அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய வளர்க்கலையே ராஜன்,
0: என்ன டைலாக்ல ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த டைலாகு, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு அந்த டைலாகு, அப்புறம் சப்பானின்னு கூப்பிட்டா சப்புன்னு அது ஒவ்வொன்றும் வந்து இப்ப வரைக்கும் பேசப்படிய விஷயம்.
7: அதான் அந்த ஸ்ரீதேவின்ற ஸ்ரீதேவி சொல்லவே கூட அப்படி இருக்கு.
0: ஆமா, ஒவ்வொரு அது இது பத்த வச்சுட்டியே பரட்ட, அதுவும் பயங்கரமான டைலாகு.
7: அருமையான
0: பயங்கரமான சீக்வன்ஸ் அதெல்லாம்.
7: என்னண்டா சில சில கரைகள் பூசினாலும் வைரமுத்துக்காகட்டும் அது வரட்டும் இவங்க எல்லாம் படத்து வச்சது இமயம், அதாலதான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கட்டாயமா
0: கட்டாயமா.
7: சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்க எல்லாம் செய்து வச்சிருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். நன்றி ராஜ், நன்றி.
0: நன்றி நன்றி ரவிபாலா, நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம், நான் செல்வி கிடைக்கிறேன்.
0: சொல்லுங்க செல்வி, எப்படி இருக்கீங்க?
8: நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு செல்வி.
8: ஆழ்ந்த அனுதாபங்கள்.
0: அவருடைய குரு
8: இல்ல அது போய் பார்த்து பாத்தீங்களா
0: கதைக்கும் போது அப்பயும் வந்து அந்த உடல்நிலையிலயும் வந்து அவர் அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணது இதெல்லாம் பார்க்க
8: ரொம்ப நல்லது. ஆனா எனக்கு ரெண்டும் பிடிச்சது அவர் படம் இந்த கிராம எப்ப பார்த்தாலும் பாக்கலாம் மாதிரி.
0: எந்த எந்த படம்?
8: ராதாபம் சிவாஜி நடிச்சிருப்ப.
0: ஆமா ஆமா, முதல் மரியாதை.
8: அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் சலிக்காது.
0: கரெக்ட், எப்ப பார்த்தாலும் நீங்க ஃபுல் படத்தை தான் பார்த்து முடிப்பீங்க.
8: இருக்கும்
0: இந்த மாற்றமும் இல்ல இல்ல. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் படம்னா அந்த கிழக்கு இது முதல் மரியாதை படம் தான் உங்களுக்கு.
8: அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதை எப்ப பார்த்தாலும் பார்க்கலாம் மாதிரி. அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ கண்டிப்பா அந்த பாட்டு எல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு நிறைய பாட்டு. இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு வரிசைப்படுத்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நன்றி செல்வி கால் பண்ணதுக்கு.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
9: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய ட்ரிபியூட் டு பாரதி ராஜா. ஆக்சுவலி வந்து காக்கா கனி தான் வந்து கொண்டு வரணும், பட் இவ்வளோ இவரை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் கடி கேள்விகள் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட மூடே வரல. நிறைய கேள்விகள் இருந்தாலும் இதை இதே மூடோடு அப்படியே முடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், நான் பிரசோதங்க. எனக்கு கணக்கு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் சொல்லி இன்னும் நான் ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போகிறேன். நீங்கள் அந்த கதை சொன்ன விதம் அவற்ற குரல் எல்லாம் அந்த கதை சொன்னீங்க.
4: ஆமாம்,
5: அது நான் இந்த கணக்கு கிடைக்க வாய்ப்பு சொல்ல கிடைக்காது பள்ளிக்கெல்லாம் சொல்லுவேன் கொண்டிருந்தா நல்ல, அதற்கு நல்ல நன்றி. மற்றது கங்கை அமரன் ஐயா அவர்கள் சொன்னது, மற்றது அப்படி எல்லாரும் சொன்ன இதுவரை நான் கேட்டுக்கொண்டிருந்தால், மற்றது எங்களோட தேசிய தலைவரையும் நாங்கள் அங்க பிறந்து எங்களுக்கே கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு பார்க்க. நிறைய இப்ப அவருக்கே கிடைச்சிருக்குன்னு சொன்னா அப்புறம் அவர் தேடியத்துல இவர் எப்படி வாழ்ந்திருப்பார்.
4: ஓ, இவர் கங்கை அம்மன் சொன்னது அந்த என்ன எல்லாம் இருந்தும் அனாதியா போக விட்டீங்களேன்னு சொன்னாரு, அது சொல்றீங்களா?
5: ஆமாமா, அந்த அந்த விஷயம். ஆமாம், அந்த நம்பி மறைவாத குணத்தை நான் பார்த்து மேல ஒரு ஒரு கணம் அவரே முறை வணங்கி நாம அந்த பொதுவான நம்பி மறக்க இல்லை இப்படி அந்த இது இந்த நேரத்தில் எடுத்ததுக்கு நன்றி. நான் வெள்ளிக்கிழமை நீங்க எப்படி கதைச்சால் நாங்கள் நன்றி.
4: கண்டிப்பா, ரொம்ப நன்றி இணைந்தமைக்கு. நன்றி புருஷோத்தமன். கடைசி நேயர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் ராஜ்நாம் கேட்டுக்கொண்டு, நான் சத்யா காக்க சொல்றதுக்கு தான் சத்யா கா எடுத்த டிசன் இஸ் பெஸ்ட். இதை விட அவளுடைய அம்மாவை சந்தோஷப்படுத்தல, அது இல்லாம போயிட்டு அவளை போயிட்டு வேற சொல்லி
4: சொல்றது இல்லையா, பெஸ்ட் தான். மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்.
6: நாங்க வருங்கையோட அதை வந்து நாங்க கனடா வைக்கலாம்,
4: அவ்வளவுதான்
6: நாங்க அனுபவிக்கலாம்.
4: கரெக்ட், அப்படியே வேலை கிடைக்கலாம். என்ன உங்களுடைய அந்த அந்த சாஃபயர் மோதிரத்தை கழட்டி கொடுத்தீங்கன்னா போதும்.
6: அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல என்ன எழுதி விடுறான் பங்களாவ நட்சத்திர பங்களாவ எழுதி விடுறான். இல்ல இதுதான் நானே செய்திருப்பேன்.
4: அது சரி, ரைட், சூப்பர்.
6: $100 தான் வந்த நாங்க அந்தபடியே வந்து
4: நன்றி நன்றி
6: நீங்க வைங்க இப்ப வேணாம்.
4: நன்றி நன்றி
6: நன்றி
4: நன்றி ரொம்ப நன்றி. கரெக்டாக தான் சொன்னார். ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக சத்ய திருப்பி வந்ததுக்கப்புறம் அதே கம்பெனியில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கூப்பிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா நல்ல எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறதே கஷ்டம். போயிட்டு வந்தால் நீங்கள் கொடுக்கலனாலும் போகிறனாலும் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் அவைலபிலிட்டி வேணுமா கொடுத்தா வரேன் அப்படின்னு சொன்னால் உடனே தூக்கி கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வாட் அ பிளஸ்ட் ஃபேமிலி, சிறப்பாக எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறீங்க, எல்லாம் சிறப்பாக அமையும். அதையும் சொல்லிட்டு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி இப்போ நம்ம கூட அந்த லெஜெண்டரி டைரக்டர் இல்லைன்னாலும் அவருடைய திரைப்படங்களும் அவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டு போன எல்லா பொக்கிஷங்களையும் பத்திரமாக பொத்தி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் கிடைச்சா உங்களுடைய ஃபேவரட் படத்தை போய் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி பாருங்கள். இந்த அருமையான ஒரு இயக்குனரை வந்து புகழ்ந்து பாராட்டி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. மீண்டும் இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். சில நேர்கள் ஒரு சில பாடல்கள் கேட்டிருந்தீங்க, அந்த பாடலும் வரிசைப்படுத்தியிருக்கேன். நீங்கள் கேட்ட பாட்டு கண்டிப்பாக ஒலிக்கும். நான் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த பாடலில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த பாடலும் வரும். அது அந்த தருணத்தில் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாமல் இருந்ததுனால அந்த பாட்டை லேட்டாக போடுறேன், மன்னிச்சிருங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
11: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்
5: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905 270

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா.

0: வீக்லி நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 600,000 HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: 4168888-8044-416-888-8044.
2: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 642-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது

0: இப்ப எடுக்கணும், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
7: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire events dot kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை, நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று மெல்லிசை பாடகர் சங்கீதன் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்தே அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக, வணிப, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய சங்கிலிய மன்னனின் மந்திரி மனையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்களில் மற்றும் இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்றே காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய நாட்டு பயணியர் விமான போக்குவரத்து துறையை குறிவைத்து நடத்தப்படும் IBS ஸ்பியூயிங் எனப்படும் இருப்பிடம் காட்டும் தொழில்நுட்பத்தின் மீது நடத்தப்படும் போலீஸ் சிக்னல் தாக்குதல்கள் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படுவது மத்திய புலனாய்வு மற்றும் சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. அனைத்திந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னையின் நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். அரசமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு June 13 முதல் 19 வரை பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பயணத்தில் G7 மாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அன்ரிலையபிள் பாய் ஃபிரெண்ட் என்ற தனது அரசியல் நினைவு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடிய அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வட அமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை விபத்துக்குள்ளாகிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க ஜோஹன்னஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் இன்று புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவில் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவின் மூத்த செனட்டர் ஜோன் கானி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்தே இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை நடத்தியது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்காக $70 பில்லியன் மசோதாவுக்கு அமெரிக்க காங்கிரஸ் ஒப்புதல் அளித்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மாவட்ட செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 29 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 36 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல், சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஆகஸ்ட் மாதம் 23 திகதி 1942 ஆண்டு பிறந்த இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்கள், அவர் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் ஸ்கிரீன் ரைட்டர் மற்றும் ஆக்டருமான அவர் இன்று அமரத்துவம் எய்தியுள்ளார். அவருடைய குடும்பத்துக்கு CMR குடும்பம் சார்பாக நாங்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். இன்று பாரதி ராஜா சேரனுடைய நினைவாக நீங்கள் அவருடைய பாடல்கள் அல்லது அவர் சம்பந்தமான ஏதாவது மூவி சம்பந்தமாக நீங்கள் பார்த்த மூவிகள் சம்பந்தமான ஏதாவது விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: அழகிய மாலை பொழுதில் சியம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கு முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் சீத்தியன். அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நான் அவருடைய படத்தில் இருந்து அவற்றை எல்லா படமும் பார்த்திருக்கேன். முதல் அறியாத படத்தில் இருந்து அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடித்தேன். அந்த பாடல கேட்கலாமா?
0: கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். அவருடைய ஏதாவது நீங்க பார்த்த, நீங்கள் அந்த வேறு ஏதாவது படங்கள் பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: ஓ, 16 வயதிலே அப்படி ஒரு படம் இனிமே வரையில. ஆமா,
0: 16 வயதிலே, அதுதான் 1977 ஆண்டு வந்த திரைப்படம், அவருடைய முதல் படம்.
1: முதல் படம் மற்ற வந்து புதுநெல்ல புதுநாட்டு நல்ல ஒரு படம். அவற்ற முதல் மரியாதை எல்லாமே நடந்தார். எல்லா படங்களும் சில படங்கள் எங்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல வெளிநாட்டுல இருந்தபடியே. ஆனா கூடுதலா பார்த்துருக்கேன்.
0: நன்றி. ஆமாம், இந்த பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் இளையராஜா மற்றும் சித்திரா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் நேரம் 5 மணி 11 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ராஜி, கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
1: நடக்க எல்லாம் போனீங்களா?
2: இன்றை போவே இல்லையா? நேற்று போனாங்க, இன்றை போவே இல்லை.
1: ஆனா இன்று நல்ல காலநிலை.
2: காலநிலை ஆனா இவர் பேர் நின்றவர் தானே, அப்ப
1: என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து கரத்தம்மா படத்துல போராளிய பொண்ணு தாய் என்ற பாட்டை கேட்போம். அதுக்கு முன்பு அமரராய் விட்ட இயக்குனர் ரமியம் பாரதிராஜா அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்துக் கொண்டு அவரின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டு நான் அவரை பற்றி சொல்வதென்றால், 16 வயதிலே எனக்கு 20 வயதுல வந்த படமாயிருக்கும். அப்ப அவருடைய காலத்துல வாழ்ந்த நாங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தாங்க. எத்தனை எத்தனை இனிமையான படங்கள், கிராமிய மனங்கமலும் ரசனையான படங்கள், உண்டா இரண்டா, அல அலைகளோவதில்லை, மண் வாசனை, காதலோவியம், கத்தன் மகள், சிவப்பு ரோஜாக்கள், மற்றது புதுநெல், புதுநாத்து, இது அப்படி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம் அவருடைய படங்கள்.
1: ஆமாம், கிராமத்து கிராமத்து மண் வாசனை, நீங்க சொன்ன மாதிரி அந்த படங்கள் நிறைய எடுத்தது பாரதிராஜா சார் தான்.
2: நிச்சயமா அவர் தான் அந்த கிராமத்து மனங்கமலம் படங்களை நிறைய தந்தவர். மற்றது எவ்வளவு நடிகர்கள் நடிகைகளை எல்லாம் உருவாக்கி விட்டவர். மறந்த அவருடைய ஆத்மா சாந்தி அறியட்டும்.
1: வரிகளில் உன்னி மேனன் மற்றும் சுஜாதாவினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 5:19.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, நான் மதன் கலெக்டரா. நல்லா இருக்கீங்களே?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இன்றைக்கு வைராஜாவை அந்த பாட்டு கேப்போம்.
3: ஆமாம், திரைப்படம் வந்து
4: பஞ்சதந்திரம்.
3: பஞ்சதந்திரம், ஆமா. கேட்டு பார்க்கலீங்க. நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மேடம் ஷாலினியுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 5:25.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். ராஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லமா இருக்கோம். நான் நன்றி. நமது இயக்குனர் பாரதராஜாவின் காலமாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவர் நேரின் ஆத்மா சாந்தியை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய பலத்தமான நிறமான பூக்கள் எங்களுக்கு பாடலை
2: கண்டிப்பா
3: உண்மையிலே பல பல வெற்றி படங்களை தந்திருந்தார். நல்ல ஒரு இயக்குனர். என்ன செய்வது, புறப்புண்டேன்
2: நிறப்புண்டேன்னு
3: மாற்று கருத்து இல்லை. ரொம்ப கூறிக்கொண்டு அவர் குடும்பத்துக்கு மாறத தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல்
2: கண்டிப்பா கேட்டுமாக்கல்லங்க. நன்றி,
3: நன்றி தர்ஷினி, நன்றி.
2: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் மலேசியா வாசுதேவன், ஜான்சி மற்றும் சைலஜாவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:32.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் ரஞ்சினி கதைக்கிறேன். ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் சுகமா இருக்கிறோம். நாங்களும் நேரம் இதுல கரெக்டா தானே தெரிகிறது, அப்ப அப்படின்னு கேட்போம் பாட்டு கூட.
2: நல்லது. என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு பாரதி ராஜா என்ற கவலை தானே, நல்ல வெற்றி படங்களை தந்தவர் தானே.
2: ஆமா,
3: நல்ல படங்கள். நினைவாக்கு இப்போ மண் வாசனை படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு.
2: பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு
3: எல்லாருக்கும் பிடிக்கும் கேப்பான். இந்த கிராமத்து வாசனையை கொண்டு வந்தவர் எல்லா படங்கள்.
2: கண்டிப்பாக இந்த படமும் நீங்க பாத்தீங்களா?
3: நன்றி.
2: இந்த பாடல் SPB மற்றும் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். அழைக்கும் இந்த நேரம் 5:39 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமா எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா சுகமா இருக்கிறோம். முதல் பாரதி ராயா எனது அந்த அஞ்சலி செலுத்தி கொண்டு அவர் படம் இந்த 16 வயது நிலை முதல் படம். 16 வயதுல ஸ்ரீதேவி முதல் நடிக்க விடமாக இருக்கணும். 16 வயதுல அவன் நடித்தவர்.
1: 16 வயதிலேதான் பாரதி ராஜா அவர்களுடைய முதலாவது படம்.
2: முதலாவது படம் அவருக்கும் 16 வயதா தான் இருக்கணும். அதுல இருந்து சிவபந்திப்பு கொண்டு தொடங்க அந்த பாட்டை கேட்போம்.
1: அந்த பாட்டு கேட்போம். நல்லது கேட்டு மாக்கலுங்க. நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் மலேசிய வாசுதேவன் சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
3: நான்
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
3: அஞ்சலியை செலுத்திக் கொண்டு முதல் மரியாதையிலிருந்து பூங்காட்டியை திரும்பும் அந்த பாடல்.
2: ஆமா, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரல்.
4: பூங்காத்து திரும்புமா

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காசிநாதன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: அவன் மறைய மாட்டான்
1: போடுங்க. குரலில் வருகிற பாடல்
3: ஆடவன் மறைவதில்லை. ஆ

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: என்ன
2: பாடல் தெரியுது?
1: என்ன காலேஜில் பாட்டியே மறந்து என்ன பாட்டு என்ன

0: அல்லது இந்த பாடலை போடுவோம் எல்லோரும் சந்தோஷமா கேட்போம்.
1: கண்டிப்பா.
0: இல்ல இதுல வந்து அவற்ற படம் இல்லாம இருந்தாலும் அதற்கும் இந்த பாட்டு பொருந்தும். முன்ன காணாத கண்ணும் கண்ணல் என்ற பாட்டு பரவேகம் பொருந்தும். அவருக்கு நான் சேர்த்து இந்த பாடலை கேட்கிறேன். எல்லோரும் விரும்பி சந்தோஷமா கேட்பேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து கே வி மகாதேவன் மற்றும் அவருடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் சுசீலாவினுடைய குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டு என்று சொலிசை பாடகர் சங்கீத் சென் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதிராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃப்ரீலான் அன்ரிலையபிள் பாய் ஃபிரண்ட் என்ற தனது அரசியல் இணைப்பு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் இயக்குநடவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடிய அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வடகமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை ஆபத்துக்குள்ளாக்கிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துக் கொண்டார். தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 28 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 34 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 30 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜினா.
1: சின்ன, எப்படி இருக்கிறீங்க சின்னா?
2: நல்ல, நீங்க நல்லதானே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: நன்றி.
1: ஒலிக்கும் இந்த நேரம் 6:12.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் காலையில் இருக்கிற நிலைமை இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல வணக்கம், நன்றி நன்றி. பாரதிராஜருக்கு அந்த அனுராதத்தை தெரிஞ்சு கொண்டு நான் கேட்கும் பாடல் வந்து எங்கே என் ஜீவனே என்னை கண்டேனே தொடங்குது.
2: ஆமா, கே ஜே ஜேசுதாசும் ஜானகியும் பாடிய பாடல்.
3: ஆமாம்,
2: கேட்டுமா கேளுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி சொல்லி நன்றி
2: நன்றி.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால்

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ரவி, நான் பதில் கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். வீல முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு பாட்ட கஷ்டம்.
4: நல்லது சொல்லுங்கள். என்ன என்ன பாடல் தெரியுது?
5: இன்னைக்கு 34 வெட்கதானே, அப்ப வெயில் படத்துல இருந்து உருகுதே மறகுது என்ற பாட்டை கேட்போம்.
4: உருகுதே மறகுது. ஆமா, பாடலை கேட்டு உருகுங்கள். நன்றி. இந்த பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:32.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: நான் புருஷோத்தம் அங்காயிருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. முதலாவது மறைந்த இயக்குனர் மறைய பாடல் ராஜா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவற்ற குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு அவர் ஆத்மா சாந்திக்கு வேண்டிக் கொண்டு, எனக்கு பெருசா திரைப்படங்களை பற்றி சொல்ல தெரியாது. நான் பெருசா இப்பதான் நான் இதுதான் எனக்கு படங்கள் இந்த வரலாறுகள் பெருசா தெரியாது. நான் அவற்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இணையத்தில் தேடி எடுத்தேன். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து தாசாத்தி உன்னை காணாத நெஞ்சென்ற பாடலை கேட்கிறவங்க
0: கேட்டு மகளுங்கள். நன்றி.
2: நன்றி வாய்ப்பிருந்தேன்.
0: ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:39.

0: Asian Textiles in Marbaram Mega Sale. Worldwide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti 2-4 $10, nighty 3-4 $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் கணேஷ் கரைக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க கணேஷ்?
3: நல்லா இருக்கேன். நீண்ட நேரமாச்சு காத்திருந்து.
2: உலங்கில்
3: நீண்ட நேரமாச்சு.
2: ஆமா, நீங்களே நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன்.
3: நன்றி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நான் மோரே.
3: எப்படி இருக்கிறீங்க மோரே?
4: நலமா இருக்கின்றேன், நீங்கள் எப்படி?
3: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
4: எனக்கு மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் ஆன்மா சாந்தி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பூவரசம் சொம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, கிளைக்க போகும் ரயில் படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
3: கண்டிப்பாக, ஜானகி பாடிய பாடல். பாத்தீங்களா அந்த திரைப்படம்?
4: பெருசா பாக்கல, ஆனா அந்த பாடல் நிறைய இடம் கேட்டிருக்கிறேன்.
3: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி
4: நன்றி நன்றி வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
1: காதலோவியம் பாட்டு போடுங்க. அந்த நேரம் இயக்குனர் சிகரத்தின் இழப்புக்கு மிகவும் ஆழ்ந்த
2: இந்த பாடல் இளையராஜா ஜான்சி அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்புச் சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொண்டது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கே தெரிவித்தார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃப்ரீலான் அன்ரிலையபிள் பாய் ஃபிரண்ட் என்ற தனது அரசியல் நினைவு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் இயக்குநடவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடி அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வடகமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை ஆபத்துக்குள்ளாக்கிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துக் கொண்டார். தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 28 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 35 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். உங்க நிகழ்ச்சியோட
1: நல்லது.
2: கருத்தம்மா படத்துல இருந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்போம்.
1: என்ன பாடு?
2: அவர் கருத்தம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவ காற்றில் வீசும் அந்த
1: பாட்டு மக்கள். நன்றி
2: நன்றி என்ற வாய்ப்புக்கு
1: நன்றி. இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவனுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரல்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் செவந்தி ஹரிகிரண், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
2: என்ன பாட தெரிவு?
3: அன்னக்கொடி கொடி வீரன் திரைப்படத்தில இருந்து போராளே.
2: இந்த பாடல் வந்து ஜீவியினுடைய இசையமைப்புல கங்கை அமரனுடைய வாரிகளில் SPB சரண் பாடிய பாடல்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அடிச்சினாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: என்ன
1: பாட தெரிவு
4: பாடல் வெட்டோ திரைப்படத்தில் இருந்து கனிமா அந்த பாட்டு
1: கனிமா ஆமா கேட்டு மகிழுங்கள் நன்றி
4: நன்றி வணக்கம்
1: நன்றி இந்த பாடல் சந்தோஷ் நாராயணுடைய இசையமைப்பில் விவேகாவினுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் அவர்களுடைய குரு பணிந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 7:19 நிமிடம்

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2020

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் குயின்சன்.
4: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறோம், நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல்?
5: பாடலுக்கு முதல்ல பாரதி ராஜாக்கு இதயம் அஞ்சலி. மற்ற பாடல் வந்து சின்ன என்ன ஒரு மந்தார பூ வந்தா வந்து மந்திர.
4: ஆமா, மனோ சித்ரா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி வணக்கம்
4: நன்றி.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜு, நான் காந்தி. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லமா
1: இருக்கேன்.
2: எனக்கு வந்து ஐ லவ் யூ இந்தியா படத்திலிருந்து குறுக்கு பாதையில.
1: குறுக்கு பாதையில, ஆமா, எஸ்பிபியும் மின்மினியும் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் ஜெயானோரன். எப்படி நல்லா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா. உங்க நினைச்சலாம் கேட்டு வந்து கம்ஃபர்ட்ல இருக்கீங்களா?
4: எப்படி இருக்கு நோர்வே காலநிலை? மலையா?
5: ஓ, சாதாரண மலையோட சுழிச்சுங்களை பத்துல நிக்குது. நல்லா இருக்கு, நல்ல காலம் இல்லை, நல்ல வெயிலும் இல்லை, நல்ல குளிரும் இல்லை, அழகா இருக்கு.
4: சொல்லுங்கள், இந்த பாடல் தெரியுது?
5: சொல்லுங்க. முதல்ல பரவிதாயா அவர்களுக்கு இரங்கல்களை தெரிவிச்சு கொண்டு, அவங்க குடும்பத்துக்கு வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு கொண்டு, பாடல் வந்து அவர் நடித்த படம் கொண்டு இருந்த மிருகங்கள் சிலைந்தது இந்த பாடல், கரும்பகங்கள் சிலைகின்றன, அதுல அந்த பாடல் சொப்பம்.
4: கண்டிப்பாக
5: அதாவது கடைசியா ஒரு படம் நடிச்சிருந்த திருமாணிக்கம் உண்டு, அந்த படம் பாருங்க, நேரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.
4: ஆமா, நல்லது. நன்றி. இந்த பாடல் ஜிவி பிரகாசோடைய இசையமைப்பில் வைரமுத்தினுடைய வரிகளில் சைந்தவி பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:43.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் டீன் கலி
0: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்

உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, சி 101 ஸ்காப்ரோ, 416-299-9393. Oh, yo, people!